0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எஃப்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

வசனத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கின்றோம். ஒரு புத்தகம் ஒரு புதிய காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:45 ஆகிக் கொண்டிருக்கிறது. இனிய காலை பொழுது வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் குறிஞ்சாங்க. இனிய அசுரத்தின் வந்திருக்கிறாரு. இதே போன்று வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பருத்து துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஐ எம் குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சாரா வத்தலையிலிருந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று கரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். அன்பான அரை பாலஜியா சிஸ்டர் நிகழ்ச்சி விடிய நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். இனிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்வழி ஸ்மார்ட் மாவட்டம் நாசரின் சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தரணிய கலையிலிருந்து ஜீவா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. மிகுந்தலையிலிருந்து முஃபினா வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாரு. பனைபுரம் மணிக்கண்ணன் இணைந்து இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் ஊர்கா விடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கொழும்பு 15 ரமேஷ்காந்த் இணைந்து இருக்கிறாரு. அதே போல பாஸ்கரன் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சபமல் கந்த பெரியகுரியானை வசந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று ஹாய் சகோதரி இனிய காலை வணக்கம் மனைவி ஜியா மகன்மார்கள் அனைவருக்கும் வாழ்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முருகேஷ் இணைந்து வட்டவாளையிலிருந்து, அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து அவினாசி இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ரிகளில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக லக்ஷ்மி இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. தேவி வந்திருக்கிறாரு வந்திருக்கிறாங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே போல நல்ல பல சுப காரியங்களிலே ஈடுபடுவதாக இருந்தால் எங்களோடு பகிர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களையும் இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பேற்படுத்துங்க. 0112-5001 அதே போல 0112-5111 அழைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூட இணைந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.

வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு புத்தமதி ஒரு புதிய அதிகாலை பொழுதோடு கிடைந்திருக்கின்றோம். நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு அழைப்பு ஏற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் கூடாக இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மதர் இருக்கும் வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0311-2551-0001 அதே போல 0311-2551-1111 அழைப்பு ஏற்படுத்துங்க. தொடர்ந்து மணி நிறுத்தலாம் அடுத்த மணித்தையால தொடர்பு பிடிக்கல் நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

பழைய பாடல் அது டும் டும் டும் திருப்பிடத்துக்காக இனிமையான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற ஒரு புத்தமதி ஒரு புதிய அழகான ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்ற நேரம் காலை 6 மணிகளில் நம்மிடமாக கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் தொடர்ச்சியாக இணைந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பை படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளர்கள் பாலினி அவர்களே, நிகழ்ச்சி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நவச்சந்திரன் நாட்டாம்பேட்டியிலிருந்து இனிய காலை வணக்கம் மக்க நிகழ்ச்சியுடன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் ரொஹத் வர்வன் கணவர் இளையராஜா பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புத்தாலிலேருந்து ரோசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சொல்லி நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஷாஃபீர். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அன்பின் அறிவிப்பாளன் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியினுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனோ இணைந்திருக்கிறாரு கடுவலையிலிருந்து. இனிய காலை வணக்கங்கள் ஆண்டவர் துணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாங்க பெரிய நிலாவணி கிருஷ்ணா. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ராஜா வந்திருக்கிறாரு, பிரபு வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரியாஸ் இணைந்து சொல்லியிருக்கிறாரு, அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முகமது வந்திருக்கிறாரு, இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பேன், நிகழ்ச்சியோடு எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்க, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஜீவன் வந்திருக்கிறாரு. மதுரையிலிருந்து அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன், எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்வதும். தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்க நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் விடுதலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.

2026 ஜூன் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. எமகண்டம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. ராகு காலம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பயணம், விருட்சிகம் வேகம், தனுசு கணிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை, மீனம் விருத்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பயணம், விருட்சிகம் வேகம், தனுசு கணிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை,

ஒலித்த பாடல் அது ரன் திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுகிறது வசந்தத்தின் முடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அதிகாலை 6:20 கொண்டிருக்கிறது. இனிய காலை பொழுது வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்திருக்கிறாரு. புவனேஸ்வரன் காலை வணக்கம் சகோதரி சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் வல்லபத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை நேர வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேருவலை தர்கா நகர் ரிம்ஜான் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் வினு வந்திருக்கிறாங்க. ஹாய் ஜியார் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பண்டார விலையிலிருந்து வினோதன், வினு, லதா, கிஷாந்தன், ரொஷான், ஷபினாஸ் எல்லாரும் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. இதே போல சந்திரா வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இளைய தம்பி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் கண்ணபிரன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். இவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லோருக்கும் பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு ஷஹான் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஒரு புத்தம்புதி ஒரு புதிய காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல நாளாகமே வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிகாஷ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கங்களோடு லோகேஸ்வரன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்நல் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மனிதர்களாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்

0: செய்திருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலகம் இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக தருகிறோம். செய்திகளோடு நான் எம்எஸ்வான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகளில் சுரேஷ் சாலை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நேற்றைய தினம் ஊடகங்கள் முழுவதும் அவரை பற்றிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சுரேஷ் சிலைவுக்கு நீதி கோரி இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக விமல் உதய சரத் வீரசேகர உள்ளிட்ட தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள். அதனிடத்தில் சுரேஷ் சாலையினுடைய மனைவி, சகோதரர், மகன் ஆகியோர் அவரை பார்வையிடச் சென்றிருந்தார்கள். இதனிடத்தில் அவருடைய மனைவி, கணவருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்றும் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டார் என்பதான அறிவிப்பினையும் அவர் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக அமைகிறது. சாதாரணமாகவே அவர் அதிகளவில் சாப்பிடாத ஒருவர், எனவே அளவாகவே சாப்பிடக்கூடிய ஒருவர் என்பதாக அவருடைய சகோதரர் தெரிவித்த கருத்துக்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இதனிடம் தன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது பற்றி கம்மன் பிலவிடம் கூறியிருந்ததாக நேற்றைய தினம் கம்மன் பில தனது ஊடக சந்திப்பின் போது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த தவறோடு சேர்த்து சுரேஷின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என சர்வஜன அதிகாரம் கட்சியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு தகவல்கள். இதே நேரத்தில் எனது கண்களை தானம் செய்யுங்கள், இறுதி உயிலை தயாரிக்க வேண்டும் என சலைவின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவருடைய சட்டத்தரணி ஷானி அபேசேகரவுக்கு ஒரு கடிதத்தை இவ்வாறு எழுதியிருக்கிறார் என்பதான தகவல்களும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. எனவே கருணாவை கொழும்பில் பாதுகாத்தவர் சுரேஷ் சலை, அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் என விமல் வீரவன்சவம் ஒரு கோரிக்கையினை விடுத்திருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து சட்டமா அதிபர் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு முக்கியமான சில கோரிக்கைகளை விடுத்திருக்க என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. முதியோர் பாதுகாப்புக்காக விசேட சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. உண்ணாவிரதத்தை கைவிட சலை மறுப்பு, மனைவி மகன் சகோதரர் கண்ணீர் மல்க தகவல், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி என்பதாக இந்த செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. திவேன பத்திரிகை இவ்வாறு இந்த தகவலை தருகிறது. சலை மாறாந்திக்கு உபவாசியக்க சலை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதனிடத்தில் அவருடைய மனைவி கூறுகிற கருத்தினை இந்த வீண பத்திரிகை வாரம் தருகிறது. ஒகுட்ட கிருத்தகுண தக்வண்ண உபட்ட வார எலம்பிலா என்பதான செய்தி. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதான விடயத்தை மையப்படுத்தி அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். கம்மன் பில குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்கள் மிக பாரதூரமானவையாக இருந்தன. எனவே கம்மன் பில கூறுவது போன்று எதுவும் நடைபெறவில்லை என்பதாக போலீஸ் கூறுகிறதே. எனவே அவர் போலியான தகவல்களை வெளியிடுகிறார் என்பதுதான் போலீஸ் தரப்பினுடைய கருத்தாக அமைகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி துவான் சுரேஷலை போலீசார மிக மோசமான முறையிலும் மனிதாபிமான மற்ற முறையிலும் நடத்தப்படுவதாக அவரது குடும்ப உறவினர்கள் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள துவான் சுரேஷலை உணவுகளை தவிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிள்ளை தெரிவித்திருந்த நிலையில் சலவை பார்ப்பதற்காக அவரது குடும்ப உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகின்றார்கள். அதற்கமைய சலையின் மனைவி, புதல்வர் மற்றும் சகோதரர் ஆகியோர் அவரை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய மனைவி இது பற்றி தன்னுடைய கருத்தினை முன்வைக்கும் போது, எனது கணவர் அப்பாவி என்பது அனைவருக்கும் தெரியும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் அநீதியானவை, அவரை ஒரு பலிக்கடாவாக முயற்சிக்கிறார்கள் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அரச புலனாய்வு சேவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலையின் மனைவி மனோரி சலைதான் இதுபற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே முதல் தடவையாக நேற்று சிஐடிக்கு வந்த நிலையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு அதிகமான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜிஎம்ஓ அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார். இவ்வாறாயினும் அதை நிறுத்த அவர் விரும்பவில்லை. நாங்கள் அவரது மனதை மாற்ற முடியுமா என்று பலமுறை யோசித்து பார்த்தோம். ஆனால் அவர் பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராகவோ இதை செய்வதாக கூறுகிறார். ஏனென்றால் அவர் நிரபராதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. எதையும் பொறுத்துக் கொள்ள முடியும், ஆனால் அவருக்கு கொடுக்கும் கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியாது. மிகவும் கொடூரமான முறையில் தான் நடத்தப்படுகிறார். எனவே எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. கடந்த 38 வருடங்களாக நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்தவர். பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட ஒருமுறை கூட்டிச் செல்ல நேரம் இருக்கவில்லை. ஏனெனில் அவர் எப்போதும் நாட்டுக்காகவே அர்ப்பணிப்புடன் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, நாட்டுக்கு இவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு மனிதருக்கு இவ்வாறு செய்வது மிகவும் அநீதியானது. இவ்வளவு கொடூரமான முறையில் நடத்துவதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். என் கணவரை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் அவர் தனது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. அவர் நாட்டுக்காக உயிரை கொடுக்கும் தயாராக இருந்த ஒரு மனிதர் என்றுதான் கூறுகிறார். இவ்வாறான அநீதிகளுக்கு எதிராக அவர் எப்போதும் எதிராக செயற்பட்டவர். அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் எப்படியாவது அவரை வைத்தியசாலைக்காவது கொண்டு செல்ல முடிந்தால் அது பெரிய காரியமாக இருக்கும். ஏனெனில் அவர் இருக்கும் மரநிலையின்படி என்ன வைத்தியசாலைக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று அவராகவே கூற மாட்டாரே. அப்படியென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் அனைவரிடமும் கேட்டுக் கொள்வதை தயவு செய்து எப்படியாவது சுரேஷ் நாட்டுக்காக சேவை செய்தது போல இப்போது சுரேஷுக்காக எழுந்து நிற்பதற்கான சந்தர்ப்பம் இதுவாகும். அவர் நாட்டுக்காக 30 வருடங்களுக்கு மேலாக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து சேவை செய்ய முடிந்ததென்றால் உண்மை என்னவென்று தெரிந்த நீங்கள் சுரேஷுக்காக எழுந்து நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் இதுவாகும். நான் உங்களிடம் கேட்டுக் கொள்வது இதை மட்டும்தான் என்று சுரேஷ் சலையினுடைய மனைவி மனோரி சலே இவ்வாறு கூறிக்கை விடுத்திருந்தார். இதனத்தில் அவருடைய சகோதரரும் நேற்றைய தினம் சுரேஷ் சலை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார். இந்த நேற்றைய தினம் குற்றம் புலனாய்வு திணைக்களத்துக்கு வரைந்திருந்தார். இவ்வாறான ஒரு நிலையில் அவருடைய கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. அவர் இதை பற்றி கூறும்போது அண்ணனின் உடல்நிலை மிகவும் பலவீனமடைந்திருக்கிறது. அவர் ஒரு சந்தேக நபர் மாத்திரமே தவிர இன்னும் குற்றவாளி என நிரூபணமாகவில்லை. அவருக்கு உணவு வழங்கப்படும் விதம் மிகவும் அநாகரிகமானது. அதே நேரம் நாம் அவருக்கு விஷத்தை கொண்டு சென்றதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை. நாமும் சட்டத்தை மதிக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்தான விடயத்தில் மிக உன்னிப்பாக இருக்கிறோம். எனவே உண்மைத்தன்மையும் வெளிவர வேண்டும். ஆனால் விசாரணை முறையானதாக இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குடும்ப உறவுகள் இவ்வாறு தெரிவித்துள்ள போதும் சலைவுக்கு துன்புறுத்தல்கள் ஏதும் நிகழவில்லை எனவும் அவர் சாதாரண சந்தை நபர் போலவே நடத்தப்படுகிறார் எனவும் போலீஸ் தலைமையகம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதனர் அவருடைய புதல்வரும் நேற்றைய தினம் வரை இருந்திருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் குறிப்பிடும் போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கக் கோரியும் சேடி வளாகத்தினுள் தன்னை ஒரு நாயை விட கேவலமாகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிராகும் என்று தந்தை உணவு நீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்ள மறுத்து போராடி வருகிறார். நியாயமான முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர் விடுத்திருக்கிற கோரிக்கையாக இவ்வாறு அமையப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவலாக இந்த தகவல் தரப்படுகிறது. உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தில் பாதிப்பு, சுரேஷ் செலவுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவை, உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணி சிஐடிக்கு கடிதம் என்பதாகவே இந்த தகவல் தரப்படுகிறது. உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலவுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குமாறும் அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு கூறி அவர் சடந்தனி அசித சிறுவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை இவ்வாறு எழுதியிருக்கிறார் என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக நேற்றிரவு 8:30 மணியளவில் அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் தடுப்புக்காவில் உள்ள சலே மருந்து செயலின் உணவு மற்றும் நீர் ஆகியவற்றை உட்கொள்ள மறுத்துள்ளதோடு தனது மரணம் நெருங்கிவிட்டதால் கண்களை தானம் செய்ய ஏற்பாடு செய்யுமாறும் ஒரு குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். தனது இறுதி உயிரை தயாரிப்பதற்காக சட்டத்திறனை உடனே வருமாறும் அவர் கூறியிருக்கிறார். அவரது உயிருக்கு உடனடி ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நபரின் உயிர் மற்றும் ஆரோக்கியத்துக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று சுரேஷ் சிலையின் சட்டத்திறனை அசித் சிறுவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஷானி அபிசேகரவுக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தடுப்புக்காவில் உள்ள செலவுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்ட பிரதான 3 கோரிக்கைகளை முன்வைத்து அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சிலையின் சட்டத்திறனி அசித் சிறுவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஷானி அபிசேகரவுக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனது சேவை பெறுநரான சுரேஷ் சிலையை அவரது மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டார்கள். இதன்போது சிலையின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். இரு அதிகாரிகளின் உதவியின்றி அவரால் தனியாக எழுந்து நடமாட முடியாத நிலையில் உள்ளார். அத்துடன் தான் மருந்து உணவு மற்றும் நீர் ஆகியவற்றை உட்கொள்ள மறுப்பதாகவும் தனது மரணம் நெருங்கிவிட்டதால் கண்களை தானம் செய்ய ஏற்பாடு செய்யுமாறும் ஒரு குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். தனது இறுதி உயிரை தயாரிப்பதற்காக சட்டத்திறனியை உடனே வருமாறும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கால தடுப்பு காவல் காரணமாக அவரது உடல் மற்றும் மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடும் சுய அறிவோடும் முடிவெடுக்கும் திறனையும் அவர் இழந்திருக்கிறார். இதன் மூலம் அவரது உயிருக்கு உடனடி ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நபரின் உயிர் மற்றும் ஆரோக்கியத்துக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இந்த அவசர சூழ்நிலையிலும் அவருக்கு சிகிச்சை அளிக்க தவறினும் அது சிவில் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியிலும் தொழில் ரீதியிலும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முகங்கொடுக்க நேரிடும். அத்துடன் எதிர்கால நீதிமன்றம் மற்றும் சர்வதேச விசாரணைகளின் போது இந்த கடிதம் உத்தியபூர்வ சான்றாக பயன்படுத்தப்படும். ஆகையால் சுரேஷ் சிலையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக பொருத்தமான அரசு அல்லது தனியார் வைத்தியசாலைக்கு மாற்றுதல், மனநல விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சுயாதீன மருத்துவர் குழுவினரால் அவரை உடனடியாக பரிசோதனைக்குட்படுத்துவதோடும் குடும்பத்தினருக்கும் சட்டத்தினைகளுக்கும் அவரை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும். அத்தோடு அவரது மருத்துவ நிலைமை மற்றும் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் பின்வரும் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தும் என்பதாக சட்டத்தினை அசித் சிறுவர்தன நேற்றைய தினம் இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருந்தார். இதே நேரம் சுரேஷ் சிலையினுடைய மனைவி ஒரு அவசர கடிதத்தை எழுதியிருப்பதான தகவல்களும் தரப்படுகிறது. போலீஸ் மாதவிக்கு இந்த கடிதம் அனுப்பப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவு முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலான சுரேஷ் சிலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் குறித்து உடனடியாக சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்துமாறு கூறிய அவரது மனைவி மனோரி சிலைவினால் போலீஸ் மாதவிக்கு கடிதம் ஒன்று இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறது. எனவே பிரதானமாக பல்வேறு வழிகளில் இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. எனவே தடுப்பு காவலில் உள்ள தனது கணவருக்கு சித்திரவதை செய்தமை, கொடூரமான மற்றும் முறையற்ற வகையில் நடத்தியமை, அதிகார துஷ்பிரயோகம், மருத்துவ சிகிச்சைகளை மறுத்தமை உள்ளிட்ட செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் தவறுகள் குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அவர் அந்த கடிதத்தின் மூலம் இவ்வாறு கோரிக்கை விடுக்கிறார். நேற்று தனது மகனையும் சகோதரரையும் சந்தித்த சந்தர்ப்பத்தில் சுரேஷ் சிலை வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் 10 முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதம் போலீஸ் மாதவிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் அவரது உயிருக்கு பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் அடிப்படை மனிதர்கள் தொடர்பில் கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் எதிர்கொள்ளும் கடுமையான மன உளைச்சலையும் அநீதியையும் மேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதால் தான் தற்போது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக சுரேஷ் சிலை தனது குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் உள்ளிட்ட ரிட் மனுக்கள் மூலம் தான் நிரபராது என்பது நிரூபிக்கப்படும் என்ற முழுமையான நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும், ஒருவேளை தான் மரணமடைந்தால் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு சட்டத்தினைகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் என்றும், எனவே தனது கணவரின் ஆரோக்கிய நிலை குறித்து அவதானம் செலுத்தி உடனடியாக தலையிடுமாறு மனோரி சிலை போலீஸ் மாதவியிடம் இவ்வாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஒரு பக்கம் சட்டத்திறனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். எனவே இது இந்த விசாரணைகளில் முன்னணியில் இருந்து செயற்படுகிற ஷானி அபிசேகரவுக்கு இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் போலீஸ் மா அதிபருக்கும் சுரேஷ் சிலையுடைய மனைவியும் கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்களோடு சேர்த்து நேற்றைய தினம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமாக கடந்த காலங்களில் பல்வேறு வழிகளில் தீவிரமாக செயற்பட்டார், செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தியிருந்தார்கள். அந்த வகையில் சுரேஷ் சிலைக்கு நீதி கோன்றி இன்று சத்தியாகிரக போராட்டம், விமல் உதய சரத் வீரசேகர சன்னஜய சுமன கூட்டாக அறிவிப்பு என்பது இந்திய செய்தியாக இருக்கிற பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பின் புலம்பெயர் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காகவும் அரசியல் பழி வாங்கலுக்காகவும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் பயங்கரவாத தடைச்சிருந்தங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டுக்காக போராடி சுரேஷ் சிலையை பாதுகாப்பதற்காக கோட்டை புகிரத நிலையத்தின் முன்பாக இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம். நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் ராணுவத்தின் மீது பற்றுள்ளவர்கள் எமது சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய சரத் விமல் ஆகியோரோடு சன்னஜய சுமரவும் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உடவுகள் சந்திப்பின் போது அவர்களால் இந்த விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் குறிப்பிடும் போது 30 வருடங்களுக்கு மேலாக நீடித்த கொடூரமான பயங்கரவாத யுத்தத்தின் காரணமாக இந்த நாட்டுக்கு அளிக்கப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று எங்களால் இறுதியாக கணக்கிடப்பட்ட ஒரு இலக்கம் இல்லை. 30 வருட கால யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேஷ் சிலை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். ஒட்டுமொத்த மக்களும் நன்றி கடன்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாத தடைச்சிருந்தங்கள் சுரேஷ் சிலை கைது செய்யப்பட்டு ஜனாதிபதி உத்தரவு கமைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். அவர் இவ்வாறு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரு சாதாரண சூழலில் நிலவவில்லை. கேல்பத்ர பத்மே என்பவருக்கு இருக்கும் வசதிகள் சுரேஷ் சிலைக்கு இல்லை. கேல்பத்ர பத்மே என்பவருக்கு கிடைக்கும் உணவு சுரேஷ் சிலைக்கு கிடைப்பதில்லை. கேல்பத்ர பத்மே என்பவருக்கு வழங்கப்படும் கவனிப்பு சுரேஷ் சிலைக்கு கிடைப்பதில்லை. சுரேஷ் சிலையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த மக்களுக்கு முடிவு. உயிர்த்த யாரு கொண்டு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் அரசாங்கம் குண்டுதாரிகளின் தந்தையான இப்ராஹிமை முறையாக விசாரிக்க வேண்டும். அப்போது உண்மை வெளிவரும். சுரேஷ் சிலைக்கு இன்று காலை 10 மணிக்கு கோட்டை பிரதி நிலையத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறும்போது விடுதலை புலிகள் அமைப்பின் மூலம் பெயர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கம் மற்றும் விருப்ப உறுப்புகளுக்காகவே அரசாங்கம் செயற்படுகிறது. வடக்கில் புலிகள் அமைப்பின் நினைவேந்தல் அரசு ஆதரவுடன் கொண்டாடப்படுகிறது. அரசு நிகழ்வுகளில் ராணுவத்தினருக்குரிய கௌரவம் வழங்கப்படவில்லை. ராணுவத்தினர் திட்டமிட்ட வகையில் பழிவாங்கப்படுகிறார்கள். ISIS அமைப்பினால் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிக்கைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலும் அரசியல் நோக்கங்களுக்காக விசாரணைகள் திசை திருப்பப்பட்டிருக்கின்றன. அரசியல் பழி வாங்கல்களுக்காகவும் புலிகள் அமைப்பின் நோக்கத்துக்காகவுமே சுரேஷ் சிலை பயங்கரவாத தடைச்சிருந்தங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாட்டு மக்களுக்கு உண்டு. நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் ராணுவத்தின் மீது பற்றுள்ளவர்கள் எமது சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனிடத்தில் பிவித்ருஹேல உரிமையினுடைய உதய கம்பன் பில கருத்து வெளியிடும் போது அரசியல் பழிவாங்கலுக்காகவே சுரேஷ் சிலை பயங்கரவாத தடைச்சிருந்தங்களில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். அவரது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சுரேஷ் சிலையை பாதுகாக்க வேண்டும். அவருக்காகவே நாங்கள் போராடுவோம். எமது போராட்டத்தில் நாட்டு மக்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்பதாக கூறியதோடு சர்வஜன சக்தியின் உபத்தலைவர் சன்னஜய சுமன் குறிப்பிடுகையில் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் நாட்டுக்காக சேவையாற்ற சுரேஷ் சிலை சிறையில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க சுய செலவுக்காக அனைத்து இன மக்களும் குரல் கொடுக்க வேண்டும். உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவ தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்வதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் விசாரணைகள் என்ற பெயரில் அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சுய செலவுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் என்பதாக அவரும் ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதில் விமல் வீரன் சில முக்கியமான தவறுகளை குறிப்பிட்டிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் குறிப்பிட்டிருந்தார், கருணாவை கொழும்பில் பாதுகாத்த பெரும் தேசிய பற்றாளர் சுரேஷ் சலை என்பதான ஒரு தகவலையும் நேற்றைய தினம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முழுவதும் வெளிப்படுத்தி இருக்கிறார். புலிகள் இயக்கத்தில் இப்போது கருணா பிரிந்த போது அவரை கொழும்பில் அரவணைத்து பாதுகாத்த சுரேஷ் சிலை இந்த தேசத்துக்காக பணியாற்றிய நாயகன் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவிக்கிறார். தனது பேஸ்புக் பக்கத்தில் அவர் சிலையை குறித்து பதிவொன்றை இட்டிருக்கிறார். நான் சிலையை எதிர்பாராத ஒரு நேரத்தில் சந்தித்தேன். எனது நினைவுப்படி கருணாமான் 2004 முதல் வாரத்தில் விடுதலை புலிகளை விட்டு வெளியேறி அதன் மீது போர் பிரகடனம் செய்தார். அதே நேரத்தில் விடுதலை புலிகள் கருணாமானை அனைத்து உத்தியோகபூர்வ பதவிகளிலிருந்து நீக்கினார்கள். உறுப்பினர்களைத்துவிட்டு பாதுகாப்புக்காக தப்பியோடி வந்தார் என்பதை அறிந்து கொண்டேன் என்பதாக விமல் வீரன்ச இவ்வாறு கூறுகிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே அப்போதைய ஜேவிபியின் தலைவர் தோழர் சுமன் சமரசிங்கை என்னை அழைத்து கருணாமாமனின் பிளவு குறித்த உண்மை நிலையை உடனடியாக ஜனாதிபதியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். நான் உடனடியாக அமைச்சர் மங்கள சமரவீரிடம் பேசினேன். இந்த தேவையை நான் தெரிவித்த பின்னர் சுமார் அரை மணி நேரம் கழித்து மங்கள எண்ணை அளித்து சந்திப்பு பற்றி கூறினார். அதன்படி ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க 12 மாலை 5 ஜனாதிபதி மாளிகைக்கு எங்களை அழைத்தார். அது சிங்கள புத்தாண்டு காலமாகும். எனக்கு நினைவின் பிரகாரம் அது பழைய வருடத்தின் 12 நாங்கள் சோமன் சமரசிங்க மற்றும் நான் மற்றும் நந்தன குணத்திலக்க அல்லது எனக்கு நினைவின்படி டெல்வின் செல்வா சரியாக மாலை 5 அந்த இடத்துக்கு வந்து அதற்குள் அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் லயனல் ஜெயானந்த பல்லகலவும் எனக்கு நினைவுபடி அவர் வகித்த பதவி எனக்கு நினைவில்லை. மேஜர் ஜெனரல் கபில ஹிந்த வித்தாரும் அங்கே இருந்தார்கள். இடையில் அதிக உயரம் இல்லாத மாநிற தோளுடைய ஒரு இளம் சிப்பாய் இருந்தான். முதல் பார்வையில் அவன் மிகவும் இனிமையான குணம் கொண்டவன் என்று நான் உணர்ந்தேன். அரை மணி நேர சிறு தாமதிக்கு பிறகு நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு ஜனாதிபதி சந்திரிகா பண்டர் நாயக்க வந்தார். அவர் எங்களை அன்புடன் வரவேற்று நிலைமையை விளக்குமாறு ராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டார். ராணுவ தளபதி உள்ளே வர அனுமதி அளித்து நான் முன்னரே குறிப்பிட்ட அந்த இனிமையான தோற்றமுடைய ராணுவ அதிகாரியிடம் வரைபடங்கள் உதவியுடன் என்ன நடக்கிறது என்பதை விளக்குமாறு ஒப்படைத்தார். ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளின் தொடர் சங்கிலி மற்றும் அதன் பின்னணியில் மறைந்திருந்த உண்மைகள் குறித்தும் அத்துடன் இலங்கை அரசு இந்த போக்கை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அவர் ஒரு நல்ல விளக்கத்தை அளித்தார். கருணாமான் சம்பவம் குறித்து என்னிடம் சில பகுப்பாய்வு முடிவுகளும் இருந்தன. ஆனால் இந்த இளம் அதிகாரி அதை என்னிடம் இருந்துவிட சிறந்த மற்றும் தொழில்முறையான முறையில் எங்களுக்கு முன்வைத்தார். அக்காலத்தில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற பெயரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்தோம். நிலவிய அரசியல் சூழலுக்கேற்ப ஜனாதிபதி எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். இதன் பின்னர் நாங்கள் தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டி ஏற்பட்டதே. சலை உள்ளிட்ட ராணுவ புலனாய்வுத்துறையினர் எங்களுடன் அந்த சந்திப்பை மேற்கொண்டார். அப்போது சலை என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். கருணாமான் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். அவருடைய குழுவும் இங்கே உள்ளது. ஜனாதிபதிக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கருணாமானை பார்த்துக் கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். உங்கள் உதவியை நாடி நான் வந்துள்ளேன் என்று சலே ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டி ஏற்பட்டதாக விமல் வீரன்ச கூறுகிறார். அதே நேரத்தில் சலை உள்ளிட்ட ராணுவ புலனாய்வுத்துறையினர் எங்களுடன் அந்த சந்திப்பை மேற்கொண்டார்கள். அப்போது சலையினிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். கருணாமான் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். அவருடைய குழுவும் இங்கே உள்ளது. ஜனாதிபதிக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கருணாமானை பார்த்துக் கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் என்பது சலைவினுடைய கோரிக்கை என்பதாக விமல் வீரன்ச இவ்வாறு தனது பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிடுகிறார். சொல்லுங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேள்வி எழுப்பினேன் என்று பொறுமையின்றி கேட்டேன். அவருடைய குழுக்களில் ஒன்றை நாம் இங்கே நிறுத்த வேண்டும். சரியான இடமில்லை. முடிந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுங்கள். அவர்களை சிறிது காலத்துக்கு பாதுகாப்பது அவசியம் என்று அவர் வேண்டினார். விரைவில் அவருக்கு ஒரு சாதகமான பதிலை அளிப்பதாக நான் உறுதியளித்தேன். பின்னர் இந்த வேண்டுகோளை நான் ஜேவிபி அரசியல் குழுவில் முன்வைத்தேன். தொடர் சுமோன் சமரசிங் விவாதம் இன்றி அதற்கு ஒப்புதல் அளித்தார். அந்த வசதியை வழங்குவதற்கு யாரும் ஆட்சேபிக்கவில்லை. அதன்படி சுரேசலை எதிர்பார்த்து உதவியை நாங்கள் நிறைவேற்றினோம். மக்களை உளவுத்துறை அதிகாரிகள் மற்ற ராணுவ அதிகாரிகளிலிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் சமூகத்தின் நல்லது கெட்டது என அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். சலை எங்கள் மீது கொண்டிருந்த அபிமான அடிப்படையில் எங்களிடமிருந்து அந்த உதவியை பெற்றுக் கொண்டார். அவர் அதை நல்லெண்ணத்துடன் செய்தார். நாட்டுக்காக நாட்டுக்கு அமைதியை வென்றெடுக்க அவர் அதனை செய்தார். அதுதான் எனக்கு தெரியும். அதுதான் நான் காண்கிறேன். அந்த கடந்த காலத்தில் அதாவது கோட்டபய ஆட்சி காலத்தில் சலைவின் பங்கு எனக்கு அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் எனக்கு ஒரு விடயம் தெரியும். சலை இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆழமாக நேசித்தார். இன்னும் நடப்பது நந்தி கடலின் வெறுப்புக்கு பழிவாங்குவதாகும். எனவே ஜேவிபி தேசிய பட்டியலிருந்து இப்ராஹிமினை விடுவித்து அவர்களை ஈஸ்டர் தாக்குதல் சிலுவையில் ஏற்றி இந்த உண்மையான தேசபக்தி வீரர்களை சிலுவையில் அறைவதன் மூலம் அந்த பழிவாங்கல் நடைபெறுகிறது. இதை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? அவர் இன்று சாகும் தருவாயில் இருக்கிறார். அதுவும் ஷானியின் சித்திரவதை கூடத்தில் விசாரணை நடத்த வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. ஷானியின் சித்திரவதை கூடத்திலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று மட்டுமே கேட்கிறோம். இவர்கள்தான் எமக்கு வாழ்வளித்த நாயகர்கள், இவர்கள்தான் எமக்கு அமைதியை கொண்டு வந்த நாயகர்கள் என்று விமலுடன் செய்வாரே புகழாரம் சூட்டியிருக்கிறார். எனவே விமல் போன்றவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக இப்பொழுது சிறைச்சலையினுடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒரு அங்கமாக மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் விமலனுடைய அந்த கருத்தை கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை மையப்படுத்தியதாக அமைகிறது. எனவே பிரதானமான ஒரு தகவல் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத ஒரு விடயம். இந்த நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். விமல் வீரவன்ச அதே நேரத்தில் உதயகாமன் பிள போன்றோர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற நிலையில் போலீஸ் இது தரப்பில் இது தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்க அதை பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிளம் இடைவேளை.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்.

சுயாதீன செய்தி பார்வையில் போலீஸ் தரப்பில் நேற்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கை குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுரேஷ் சிலை மீது மனிதாபிமானம் மற்றும் நடவடிக்கைகளும் கம்மன் பிளவின் குற்றச்சாட்டுகளை போலீசார் நிராகரிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இதுகுறித்து நாம் இப்போது அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி துவான் சுரேஷ் சிலை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் தலைமையகம் இவ்வாறு தெரிவிக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சிலை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டவாறு சந்திரபுரான சுரேஷ் சிலையை போலீசார் தாக்கவோ அல்லது அவரை மனிதாபிமானம் மற்றும் முறையில் நடத்துவதோ இல்லை. ஏனைய சந்தேக சாதாரண சந்தேக நபர்வருடன் போலீசார் இவ்வாறு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்களோ அதுபோன்றே இவரிடமும் சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மாறாக இந்த சந்தேக நபருக்கு எந்த ஒரு விசேட சலுகையோ அல்லது வேண்டும் என்று புறப்பணிப்போ போலீசாரால் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நீதிமன்றத்துக்கு புறம்பாக இவ்வாறான உணர்வுபூர்வமான விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது அரசியல்வாதிகள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் மிகுந்த சுய கட்டுப்பாட்டுடனும் நிதானத்துடன் செயற்படுவது அவசியமாகும் என போலீசார் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியாகியிருந்த மற்றும் ஒரு முக்கியமான செய்தி. எனவே போலீஸ் தரப்பு இது தொடர்பில் தன்னுடைய நிராகரிப்பினை செய்திருக்கிறது. இதே நேரம் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் இவ்வாறு வெளியாகிறது. அரசு சாட்சியாக சஹரானின் சகா வெளியானது பரபரப்பு தகவல் என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரியான சஹரான் ஹாஷிமுடன் இணைந்து தற்கொலை தாக்குதலுக்கான பயிற்சி பெற்ற நபர் அரசு சாட்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறித்த நபர் சஹரானுடன் இணைந்து பல்வேறு பயிற்சி முகாம்களில் ஆயுத பயிற்சி பெற்றவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து பல அதிர்ச்சி ஊட்டும் மற்றும் தீர்க்கமான ரகசிய தகவல்களை அவர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. 2 வருடங்களுக்கு மேலாக நீண்ட காலமாக விசாரணை செய்யப்பட்டு வரும் இந்த வழக்கின் போக்கில் இந்த சாட்சியின் வாக்குமூலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே சஹரான் ஹாசிமுடன் இணைந்து தான் அல்லது இணையவழி தான் மேற்கொண்ட ஈஸ்வர தாக்குதல் திட்டங்கள் மற்றும் அதற்கான ஆயுத பயிற்சிகள் குறித்து அவர் நீதிமன்றத்தில் விரிவாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. நள்ளிரவரை நீடித்த விசாரணை மற்றும் கடுமையான பாதுகாப்பு இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி நீதிமன்ற விசாரணை நள்ளிரவு 12 மணி வரை தொடர்ந்து நீடித்திருக்கிறது. சாட்சியின் உயிருக்கு இருக்கும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குவதற்கான சிறப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவரை பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைப்பதற்கும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது பயன்படுத்த வேண்டிய சிறப்பு பாதுகாப்பு உத்திகள் குறித்தும் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி சாட்சியின் பேர் மற்றும் அடையாளங்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டத்துறையின் எதிர்பார்ப்பு சாட்சியாக மாறியுள்ள இந்த நபரின் வாக்குமூலத்தின் மூலம் ஈஸ்வர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஏனைய செயற்பாடுகள் அதற்கு நிதியுதவி மற்றும் ஆதரவு வழங்கிய ஏனைய வலைப்புகள் பற்றிய பல மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என சட்டத்துறையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் பலத்த நம்பிக்கையினை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாகவே இந்த தகவல் வெளியாகிறது. எப்படியோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தான விசாரணைகள் நடைபெறுகிறது என்பதுவே மிக பிரதானமான ஆறுதல் செய்தி. எனவே இந்த விசாரணைகள் நடைபெறுமா, உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் கடந்த காலங்களில் எழுந்திருந்த நிலையில் இப்போது அரசாங்கம் இந்த விடயத்தை ஒரு தீவிரமான விடயமாக கையில் எடுத்திருக்கிறது. இவை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஷானியா விசேக்கிர தலைமையிலான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இது தொடர்பான செயற்பாடுகளை தீவிரமாகவே மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான உரையில் ஒரு நிலையிலேயே சுரேஷ் சிலையினுடைய தேசப்பற்று குறித்தும் இனி விவகாரங்கள் குறித்தும் பேசப்படுகிறது. எனவே அவர் இன்னமும் சந்தேக நபராகவே இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் அவசியமா, எனவே அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன, அதே நேரத்தில் அவர் இதுவரை அளித்திருக்கிற வாக்குமூலங்கள் என்னவாக இருக்கிறது, இதனை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டமாக இது நகரப்போகிறது என்கின்ற பல்வேறு விடயங்கள் இதில் தங்கியிருக்கிறதே. எனவே இதன் பின்னர் இருக்கின்ற மிக முக்கியமான சூத்திரதாரி யார், சுரேஷ் சிலைவா அல்லது வேறு எவரும் இருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் கண்டறிய வேண்டி இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் பல்வேறு வழிகளில் பல்வேறு செயற்பாடுகள் இதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படுவது நாங்கள் கூர்ந்து கவனிக்கிற விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. தனியார் பஸ் சேவை வரையறை இன்று நள்ளிரவு முதல் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இலங்கையில் நிலவும் பொருளாதார பின்னணி மற்றும் டீசல் விலை அதிகரிப்பு அபாயம் காரணமாக தனியார் பஸ் சேவைகளை 50% குறைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார்.
நுகைகுடையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பஸ்களை நட்டத்துடன் தொடர்ந்து இயக்க முடியாது என்பதால் பஸ் கால அட்டவணைகளை மாற்றி பயண முறைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவோ அல்லது பொறுப்பான அமைச்சரோ இதுவரை எந்தவொரு பதிலும் வழங்கவில்லை. டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் பஸ் கட்டணங்கள் 20% முதல் 25% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 25% பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை. இன்று நள்ளிரவு முதல் பஸ் சேவைகளில் இருந்து முற்றாக விலக திட்டமிட்டிருந்த போதிலும் தற்போது பஸ் சேவைகளை 50% மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும், இதனால் பொதுமக்களுக்கு ஒருபோதும் எவ்வித நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை எனவும் கிமன் விஜயரத்ன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இன்று முதல் பஸ் சேவை 50% குறையும் என்பதான எச்சரிக்கையினை யமுனு விஜயரத்னம் முன்னெடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திவீன பத்திரிகையில் சொந்தாட்ட வினவென விரசிம்ப என்பதாக திவீன பத்திரிகை ஒரு செய்தியினை தருகிறது. அந்த வகையில் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மகஜன தின இட்டப்பெமினி ஜனதாவ பீடாவட்ட பத்வனபெவின் சந்துதா தினவல பிட்ட விடபெக பிராதேச லேக்கம் வருண்கின் ராஜ்ய பரிபாலன அமாத்தங் செட்டன் லிபியாக் என்பதான செய்தி. எனவே அரச கூட்டங்களில் செயலாளர்கள் பங்கேற்காமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்பொழுது திங்கட்கிழமைகளில் வேறு எந்த கூட்டங்களிலும் பங்கேற்கக்கூடாது என்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இலங்கை பிரதேசாளர்கள் மற்றும் உதவி பிரதேசாளர்கள் சங்கம் இன்று முதல் பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ கூட்டங்களிலும் தங்களால் கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமையில் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைமைகளால் அல்லது இணையவழி கூட்டங்கள் நடத்தப்படுவதால் தாங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு பெரும் அசோகங்கள் ஏற்படுவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. அரசு நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 2023 பொதுமக்கள் தினத்தில் அதிகாரிகள் அல்லது அலுவலகங்களில் தங்கியிருந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நாளில் எந்த ஒரு உத்தியோகபூர்வ கூட்டங்களையும் நடத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்படுகிறது. எனவே அரசு கூட்டங்களில் செயலாளர்கள் இனி இல்லை, திங்கள் தினத்தில் முடியாது என அறிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு பொதுமக்களை சந்திப்பதற்கான வேலை இருக்கிறது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி, முதியோர் பாதுகாப்புக்கு விரைவில் புதிய சட்டங்கள், பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஏற்பாடு என்பதான செய்தி. பெற்றோர்களை பராமரிக்காத பிள்ளைகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை ஏற்றப்போவதான தகவலாகவே இதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது நடைபெற்று வருகின்ற ஒன்று. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முதியோரை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. பெற்றோரின் சொத்துக்களை தங்களின் பெயருக்கு உரிமையாக்கிக் கொண்டு பின்னர் அவர்களை கைவிட்டு முதியோர் இல்லங்களில் சேர்க்கும் பிள்ளைகளின் சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதியோர் தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மின்தூன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவ்வாறான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் அந்த பெற்றோரை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும். இது தொடர்பான சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த திருத்தங்கள் தற்போது சட்டவரைவு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். சில பிள்ளைகள் பெற்றோரின் சொத்துக்களை மிக தந்திரமாக தங்கள் பெயர்களுக்கு மாற்றிக்கொண்டு பின்னர் அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவதாகவும் கைவிடுவதாகவும் கிடைத்துள்ள முறைப்பாடுகளை கவனித்துக்கொண்டே இந்த திட்டம் இவ்வாறு செயற்படுத்தப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டதன் பின்னர் பெற்றோர்களை கைவிடுவதற்கு பிள்ளைகளுக்கு எவ்வித வாய்ப்பும் கிடைக்காது என்று பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகிறார். பெற்றோரின் பாதுகாப்பு, அவர்களின் போஷணை மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக அவசர திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை குறித்தான செய்தி. இதனிடம் மற்றும் ஒரு பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். லங்காதீப பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிற தகவல் இவ்வாறு அமைகிறது. பலாச்சம்பே மெதிசபே அத்தே நீதிபதி பார்லிமெண்ட் கமிட்டுவட்ட தன்வாய் என்பதான செய்தி. மாநிலசபை தேர்தல் பாராளுமன்றத்தினாலேயே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதாக சட்டம் அதிபர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மாற்று யோசனைகள் 4 அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்ட சிக்கல்களை களைந்து மாநிலசபை தேர்தல்களை நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என சட்டம் அதிபர் திணைக்களம் பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிவித்திருக்கிறது. இதற்காக 4 மாற்று வழிகளையும் அந்த திணைக்களம் முன்மொழிந்துள்ளதாக ஸ்ரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மாநிலசபை தேர்தல்களை நடத்துவதற்கான உகந்த தேர்தல் முறையை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அமைச்சர் விஜய் தஹிரத் இதுகுறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிற என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தெளிவுபடுத்தப்படுகிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இனிய பத்திரிகைகளிலும் சிறு செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. மாநிலசபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் விஜய் தஹிரத் இது பற்றி கூறும்போது சட்ட ரீதியான நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. எனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான மிகச்சிறந்த தெரிவு குறித்து
விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும். சட்டமாதி பிரச்சினைகளினால் சட்ட நிலைமைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் தேர்தலை தாமதமின்றி நடத்துவதற்கு ஏதுவாக பொருத்தமான தேர்தல் முடிவு மற்றும் அதில் பெண்கள் இளைஞர்களின் பிரதித்துவத்தை எவ்வாறு உள்வாங்குவது என்பது குறித்து தெரிவுக்குழு தீர்மானிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் விஜய் தேரத் கூறப்படுகிறார். மாநிலசபை தேர்தல் சட்டத்தின் 3A 14 பிரிவின் கீழ் எல்லை நிர்ணயம் விழாய்வு குழு தமது அறிக்கையை உரிய காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க தவறியமையே மாநிலசபை தேர்தல்கள் தொடர்பில் சட்ட ரீதியான முட்டுக்கட்டை ஏற்படுவதற்கு காரணம் என கடந்த வாரம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு சட்டம் அதிபர் அறிவித்திருந்தார். பிரிவு 3A-ன் கீழ் தேவையான நடைமுறைகளை பூர்த்தி செய்யப்படாதால் தற்போது நடைமுறையுள்ள 2017 திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த முடியாது என்றும் இதன் காரணமாக மீளாய்வு குழுவின் சட்டப்பூர்வ அதிகாரம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் சட்டம் அதிபர் பாராளுமன்ற தெருவுக்குழுவிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சிக்கலை வரும் நிர்வாக நடவடிக்கை மூலமாகவோ அல்லது சட்டத்துக்கான எளிய விளக்கங்கள் மூலமாகவோ தீர்க்க முடியாது. பாராளுமன்றத்தில் புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதே இதற்கான ஒரே சட்டப்பூர்வ தீர்வாகும் என சட்டம் அதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் கொண்டு வந்து எப்போது மாநிலசபை தேர்தலை நடத்துவது என்பது அடுத்த கட்ட கேள்வி. இந்த சட்ட தடைகளை தாண்டுவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு பரிசீலிக்கக்கூடிய 4 தெரிவுகளை சட்ட மாதிபர் திணைக்களம் இவ்வாறு வழங்குகிறது. 2017 பதினேழாம் இலக்க மாநிலசபை தேர்தல்களில் திருச்சட்டத்தை நீக்கிவிட்டு 1988 பழைய திருத்தச் சட்டங்கள் இருந்த பழைய தேர்தல் முறைமைக்கு மீண்டும் திரும்புதல் என்பதான ஒரு யோசனை. எனவே 2017 திருத்தம் செய்யப்பட்ட போதிலும் முந்தைய தேர்தல் சட்டத்தை எதிர்காலத்தில் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருதல் என்பதாக நம்புகிறது. அது இலகுவான ஒன்று. 2017 திருத்தத்தை முழுமையாக நீக்கிவிட்டு தேவைப்படும் பெண்கள் மற்றும் இளைஞர் பிரித்துவத்துக்கான விதிகளுடன் கூடிய புதிய தேர்தல் முறையொன்றை அறிமுகப்படுத்தல் 2017 அதைக்குரிய அந்த சட்டம் மூலம் மாற்றமாக கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் 2017 திருத்தத்தையும் முழுமையாக நீக்கிவிட்டு தேவைப்படும் பெண்கள் மற்றும் இளைஞர் பிரித்துவத்துக்கான விதிகளுடன் கூடிய புதிய தேர்தல் முறையொன்றை அறிமுகப்படுத்துதல் என்பது அடுத்த பிரிவு 3A-ன் கீழ் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை செல்லுபடியாகும் வகையில் தற்போதைய சட்டத்தில் திருத்தம் செய்து எல்லை நிறைய செயல்முறையை அடுத்த கட்டத்திலிருந்து மீண்டும் தொடங்குதல் என்பதாக இன்னும் ஒரு யோசனை. மற்றும் ஒரு தகவல், 2017 திருத்தச் சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டால் அதன் மூலம் அதிகரிக்கப்பட்ட பெண்களுக்கான பிரித்துவம் பாதுகாக்கப்படாமல் போகலாம் என சட்டம் அதிபர் இவ்வாறே குறிப்பிடுகிறார். எனவே புதிய சட்டம் ஒன்றின் மூலம் பெண்களுக்கான கூடுதல் பிரித்துவத்தை பாதுகாக்கவோ அல்லது மீண்டும் அறிமுகப்படுத்தவோ முடியும் என்றும் பாராளுமன்றம் தீர்மானித்தால் இளைஞர் பிரித்துவத்தையும் இதில் உள்ளடக்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிடுகிறார். மேலும் பெண்கள் மற்றும் இளைஞர் பிரித்துவத்தை வரும் பாராளுமன்ற தீர்மானம் மூலம் கொண்டுவர முடியாது என்றும் அதற்கு முறையான சட்ட திருத்தம் அல்லது பாராளுமன்றத்தின் புதிய சட்டம் அவசியம் என்றும் சட்டம் அதிபரும் விளக்கம் அளித்திருக்கிறார். பணிகளை நிறைவு செய்யும் பொருட்டோ நாளை மறுதினம் 10 கூட உள்ள அடுத்த கூட்டத்தில் காலாவதியான இந்த தெரிவுக்குழுவின் பதவிக்காலத்தை நீடிக்குமாறு கோரவுள்ளதாக அமைச்சர் ஹேரத் தெரிவித்திருந்தார். அத்துடன் மாநிலசபை தேர்தல்களை நடத்துவதற்கு 2026 வரவு செலுத்த திட்டத்தில் போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அதிர்ச்சியடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாநிலசபை தேர்தலை திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் மாநிலசபை உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் தற்போது மக்களை எதிர்கொள்ள தயங்குவதாகவும் இதன் காரணமாகவே மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கு தயங்கு காட்டி வருவதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான தகவலாக அமைய பெறுகிறது. எனவே மாநிலசபை தேர்தல் சிக்கல்களை களைய புதிய சட்டம் மூலம் தேவை என்பது சட்ட மாதவனுடைய கருத்தாக அமைகிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சட்டம் இயற்றல்களில் கடந்த அரசுகளை விடவும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை 18 20 சட்டங்கள் நிறைவேற்றும் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசு பதவியேற்று கடந்த 18 சட்டங்களை இயற்றும் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக நாட்டின் முன்னணி தரவாய்வு நிறுவனமான வெரிட்டே ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி 2017 நல்லாட்சி அரசாங்கத்தின் முதல் 18 காலப்பகுதியில் ஒப்புகையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டம் இயற்றியில் வேகமான முன்னேற்றத்தை பதிவு செய்திருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக தரப்படுகிறது. எனவே நல்லாட்சி அரசாங்கத்தின் முதல் 18 20 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் மூலம் 18 32 சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நல்லாட்சி அரசாங்கமும் தற்போது தேசிய மக்கள் அரசாங்கமும் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளை பிரதானமாக தேர்தல் வாக்குறுதிகளாக கொண்டு ஆட்சிக்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். சட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மட்டுமன்றி அவற்றின் நடைமுறை பயன் மற்றும் மக்களுக்கான தாக்கமும் எதிர்காலத்தில் முக்கியமாக மதிப்பிடப்பட வேண்டிய அம்சமாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எந்த விதமான சட்டத்தையும் இயற்றவில்லை ஓராண்டில் என்பதான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட நிலையில் விரைவாக 20 சட்டங்களை தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றியிருக்கிறது என்பதாக இந்த தினகரன் பத்திரிகையின் செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கை மக்களின் கருத்தறியும் செயற்பாடுகள் ஆரம்பம் என்பதான மற்றும் ஒரு தகவல்.
கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது. அதற்கிணங்க பொதுமக்கள் தமது கருத்துக்களை இணையதளம் மூலம் சமர்ப்பிப்பதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு கேள்வித் தொகுதி ஒன்று அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறுகிறது. இந்த புதிய உயர்கல்விக் கொள்கையை உருவாக்குவதன் முதற்கட்டமாக கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் ஏற்கனவே கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்தும் பெறப்பட இருக்கின்றன என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தே அதற்கு பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு இவ்வாறு கூறப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இன்னும் ஒரு செய்தி பற்றி அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பெரும்போகம் வரை அரிசி தட்டுப்பாட்டுக்கு இடமில்லை என்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே இன்றைய சிங்கள நாளேடுகளில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் வெளியாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருண பத்திரிகையில் கூறுகிறது, மகாக்கண்ணே தாக்வா எத்திதரம் சகல் தீனவா வெளிந்தமெத்தி என்பதாக அருண பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது. எனவே பெரும்போகம் வரை அரிசி தட்டுப்பாட்டுக்கு இடமில்லை என்பது அவர் குறிப்பிடுகிற விடயம். 140,000 மெட்ரிக் டன் அரிசி கையிருப்புகள் இருப்பதாக அமைச்சர் கூற, நாட்டின் தற்போது அரிசி கையிருப்பு தொடர்பில் தெரிவித்துள்ள அவர், நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் சுமார் 140,000 மெட்ரிக் டன் சோப்பு மற்றும் வெள்ளை அரிசி வகைகள் கையிருப்பில் உள்ளது. தேவையான அளவு அரிசி மற்றும் கையிருப்புகளை பேண அரிசி இறக்குமதி குறித்தும் நாங்கள் மிக முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். எனவே இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு மத்தியங்களுக்கு யுத்த சூழ்நிலை காரணமாக எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. யுத்தம் மோதல்கள் தொடர்ந்தாலும் ஏற்றுமதி வருமானம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்தி நாட்டுக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதே வேளை போல் டாலரின் பெறுமதி உயர்வடைவது மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியடைவதற்கு தற்போது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. கடந்த பெரும்போகம் மற்றும் சிறுபோகங்களுக்கு தேவையான உரங்களை வழங்குவதற்கு தலையீடு செய்வதைப் போன்று அடுத்த பெரும்போகத்திற்கு தேவையான உரங்களை இறக்குமதி செய்வதற்கும் அரசாங்கம் தற்போது உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உரமானியமும் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிருசம்பா அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வருடத்தில் மாற்று அரிசியை மாத்திரம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நுகர்வோரையும் பாதுகாப்பதற்கான கொள்கை ரீதியான தீர்மானங்களை அரசாங்கம் எடுக்கும் என்பது அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்ற கருத்தாக அமைகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். கைவிடப்பட்டுள்ள சுகாதாரத்துறை நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க 76,000 மில்லியன் ரூபாய் நிதி என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை கொண்டு வருகிறது. நாட்டில் கடந்த 2014, 2016, 2017, 2018, 2019 ஆகிய வருடங்களால் சுகாதாரத்துறையில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்த 25 பாரிய திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்காக 76,000 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை பெற்றுக் கொடுப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்த 25 பாரிய திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் அளித்த தயசேவன் முழுமையான வழிகாட்டலின் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே எதிர்வரும் நாட்களில் இது தீவிரப்படுத்தப்பட இருக்கிறதையும் சுகாதார அமைச்சின் மூலமாக இது தொடர்பான செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறன. எனவே பிரதான கட்டிடங்கள் உள்ளிட்ட அத்தியாவசியம் என இடம் காணப்பட்டுள்ள முக்கிய பாரிய அளவிலான 25 வேலை திட்டங்களை நிறைவு செய்வதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் 16,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் 19,000 மில்லியன் ரூபாய் நிதி இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த வருடத்தில் மேலும் 38,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தாய்சேய் சுகாதார பிரிவை மேம்படுத்தல், புற்றுநோய்க்கான சிகிச்சை சேவைகளை விரிவாக்குதல், இதய நோய் மற்றும் தெலசீமியா நோய்களுக்கான சிகிச்சை சுகாதார அமைச்சின் பிரதான அலுவலகம் மற்றும் தேசிய மத்திய நிலையம் அவசர சிகிச்சை சேவை பிரிவுகளை பலப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளடங்குகின்றன. அத்துடன் சுகாதார சேவை ஊழியர்களின் உத்தியோகபூர்வ விடுதிகள், குப்பை குளங்கள், முகாமைத்துவம் உள்ளிட்ட துறைகளுடன் சம்பந்தப்பட்ட கட்டணங்களையும் இந்த வேலை திட்டத்தில் உள்ளடங்குகிறது. இந்த திட்டத்தின் 2019 நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்புடி சொய்சா மகளிர் மகப்பேற்று ஓடுகள் நவீனமயப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. அரசாங்கம் அதற்காக 389 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது என்பதாக தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு என்பதான மற்றும் ஒரு தகவலையும் அவதானிக்கிறோம். நாட்டில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. டெங்கு பிரிவின் பணிப்பாளரும் மருத்துவர் காப்பில கண்ணங்கர இது பற்றி குறிப்பிடுகிறார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்கள் பதிவு 50 முதல் 55% வரை அதிகரித்துள்ளது. அதேபோன்று இந்த வருடத்தில் கடந்த ஜூன் 5 வரையான காலப்பகுதிக்குள் 36,168 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அவர்கள் 50% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி இருக்கிறார்கள் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இதே நேரம் மேல் மாகாணத்திற்கு இரண்டாவதாக தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்துரை மாவட்டங்களிலும் சபரமாகாணத்தின் ரத்னபுரி கேகாலை மாவட்டங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் மற்றும் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இவ்வாறு சடுதியாக டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பதற்கு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பதில் நாட்டில் நிலவிய மழையுடனான வானிலையும் ஒரு காரணம். தித்வா சூறாவளியும் பின்னர் பெருமளவில் குப்பைகள் சேர்ந்ததன் காரணமாக நுழம்புகள் பெருகும் இடங்கள் அதிகமாக உருவாகியுள்ளதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே டெங்கு நோயினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது, பொதுமக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். மத்திய அரசின் நிதி கிடைத்ததும் பாடசாலைகளை அபிவிருத்தி, ரவிகரன் எம்பியின் கேள்விக்கு பணிப்பாளர் பதில் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் திருத்த வேலைகளை துரிதப்படுத்துமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசு ரவிகரன் விடுத்துள்ள கோரிக்கைக்கு வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஒய் ஜெயச்சந்திரன் பதிலளித்திருக்கிறார். தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் நிர்மாணப் பணிகளை முன்பதற்கு நிதி கிடைத்ததும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவே இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கான நிதி கிடைத்தவுடன் பாடசாலைகளின் திருத்த வேலைகள் விரைவாக ஆரம்பிக்கப்படும் என அவர் பதிலளித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த விடயம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசு ரவிகரன் கருத்துள்ள போது இத்திவா புயலினால் முல்லைத்தீவு கல்வி வலை 32 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரவழிந்து அறியக்கூடியதாக உள்ளது. இதில் 9 பாடசாலைகளின் திருத்த வேலைகள் 2025 மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் 15 பாடசாலைகளின் திருத்த வேலைகளுக்காக உள்ளாக்க அதாவது சிறுத்திருத்த வேலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் தான் அந்த 15 பாடசாலைகளின் திருத்த வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த திருத்த வேலைகளுக்கு மேலதிக நிதிகளும் வழங்கப்படவில்லை. அதேவேளை முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் இத்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 8 பாடசாலைகளுக்கான திருத்த வேலைகளுக்கு இதுவரை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவேதான் மத்திய அரசின் நிதி கிடைத்ததும் பாடசாலைகள் அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் என்பதான அறிவிப்பு வடமான கல்விப்பணிப்பாளரினால் எம்பிக்கு பதிலாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்லலாம்.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஜிஎஸ்பி பிளஸுக்கான சர்வதேச நிபந்தனைகள் அடுத்த மிரட்டல் வருகிறது என்பதான கேள்விக்குடன் கூடிய செய்தி நிறைவேற்ற இலங்கை தீவிரம் என்பதாகவும் தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை தருகிறது. மார்ச் 2027 முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஆயத்த பணிகளில் இலங்கை தற்போது ஈடுபட்டுள்ளது. மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான 27 விடயங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளப்படுகின்றன என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் 80% அதிகமானவை ஜிஎஸ்பி பிளஸ் திட்டத்தின் வரி சலுகைகளை பெறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய சந்தையானது இலங்கையின் ஏற்றுமதியில் சுமார் 3.7 பில்லியன் யூரோக்களை பங்களிப்பதோடு நாட்டுக்கு சாதகமான ஒரு பாரிய வர்த்தக உபரியையும் ஈட்டி தருகிறது. தற்போதைய ஜிஎஸ்பி பிளஸ் கட்டமைப்பு 2027 டிசம்பர் 31 காலாவதியாகி விடுவதால் அரசாங்கம் இந்த மாற்றத்தை மிகுந்த அவசர தேவையுடன் கையாண்டு வருவதாக இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்கை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் சுழற்சிக்கு தகுதி பெறுவதற்காக அவசர சட்டம் மற்றும் மனித உரிமை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த சலுகையை பாதுகாப்பதற்கும் அதன் பொருளாதார பயன்பாட்டை அதிகரிப்படுத்துவதற்குமான ஒரு செயலூக்கமிக்க உத்தி அவர் விவரித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கணக்கப்பாடு தகுதிகளை பூர்த்தி செய்வதற்காக தேசிய சட்டங்களை சர்வதேச தரத்துக்கு ஏற்பாற்றுவதற்கு அரசாங்கம் முக்கிய சட்டத்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது என்பதான தவறுகளும் தரப்படுகிறது. எனவே ஐரோப்பிய ஒன்றிய அவதானிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட சிவில் சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் தொடர்பான கவலைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இணைய பாதுகாப்பு சட்டத்தில் அதாவது ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட் ஓசாவில் திருத்தங்கள் வரவு செய்யப்படுகின்றன. புதிய ஐரோப்பிய ஒன்றிய விதிகளின் கீழ் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உடன்படிக்கைகளுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் ஆயுத மோதல்களில் சிறுவர்களுக்கு ஈடுபடுத்தப்படுவதை தடுத்தல் போன்றவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான கட்டமைப்புகளை அரசாங்க அதிகாரிகள் அமைத்து வருகிறார்கள். எனவும் முறையான மறுவிண்ணப்ப செயல்முறையை தொடங்குவதற்கு மிக உயர்ந்த அரசியல் தலைமையிலிருந்து திட்டவட்டமான அனுமதி கிடைத்துள்ளதையும் தலைவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றதாக இவ்வாறு செய்தி விரைந்து செல்கிறது. இதுநேரத்தில் அது ஜிஎஸ்பி பிளஸினை எவ்வாறேனும் இலங்கைக்கு பெற்றுக் கொள்வதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கை. சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து, ஐஎம்எஃப் காலம் முடிகிறதே, ஆபத்தில் சிக்கப் போகிறது நாடு என்பதான செய்தி. இதுவும் தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிற தகவல். 2027 மார்ச் மாதத்தோடு இலங்கையுடனான சர்வதேச நாணயத்தின் இடக்கப்பாடு முடிவுக்கு வருகிறது. இதனால் நாட்டுக்கு கிடைக்கும் விரிவுபடுத்தப்பட்ட கடன் வசதிகளும் முடிவுக்கு வருகின்றன. 2028 ஜனவரி முதல் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை வெளிநாட்டு கடன்களை நாடு திருப்பி செலுத்த வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் எந்த நேரத்திலாவது எம்மால் இந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையில் அது முடியாமல் போகும் ஆபத்தும் இருக்கிறதே. அவ்வாறான ஒரு நிலை வந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அத்துணை கட்டான துயரகரமான சூழலை உருவாவதற்கு முன்பே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையான தகுந்த கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை இப்போதிருந்தே எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பண்டார ராஜசிங்க மாநாடுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் போது இவ்வாறு கூறியிருக்கிறார். எமது நாட்டை ஏகாதிபத்திய சக்திகள் படையெடுத்து நமது நாட்டை காலனித்துவத்துக்கு உட்படுத்திய காலத்தில் சங்கை கூறிய மகாசங்கத்தினர் அக்காலத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்களுடன் கைகோர்த்து தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய மேற்கொண்ட சிறந்த அர்ப்பணிப்பு இன்னும் நினைவுகூறத்தக்கதாக அமைதி காணப்படுகிறது. இதன் நேரடி ஏகாதிபத்தியம் முன்னெடுக்கப்பட்டன. இங்கு நாட்டுக்கு படையெடுத்து நாட்டின் இறையாண்மைக்கும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்கும் நேரடியாக ஆபத்துகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்று நேரடி ஏகாதிபத்தியத்துக்கு பதிலாக மறைமுக ஏகாதிபத்தியம் முன்னெடுக்கப்படுகிறது. பொருளாதார சமூக வர்த்தக உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளை பயன்படுத்தி உலகில் நடைபெறும் பல அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் எமது நாட்டுக்கும் இந்த மறைமுக ஏகாதிபத்தியத்தின் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. நாட்டின் அரசியலமைப்பின் உச்ச சட்டத்தின்படி நமது நாடு இறையாண்மையுள்ள ஒரு நாடாக காணப்பட்டாலும் ஆழ்புல ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரம் மற்றும் ஒற்றுமை என்பன காணப்பட்டாலும் தற்சமயம் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் பல்வேறு பேரழிவுகரமான சூழல்கள் நிலவும் தருணத்தில் நாம் ஒரு நாடாக எந்த அளவு இறையாண்மையை கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது. இப்போது உலகின் பல்வேறு துறைகளுடன் நமது நாடு மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் 90% மேலானவை நமது நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்பான நிபந்தனைகளை மீறியே நடைபெற்று வருகின்றன. மறைமுக ஏகாதிபத்தியம் முன்னெடுக்கப்பட்டு வருவது இதற்கு காரணம் என்பதாகவும் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார். தலதா அத்துக்கோரில் கூறுகிற கருத்து, அணுரவின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதான அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். நாட்டின் ஜனநாயகத்தையும் மக்கள் இறையாண்மையையும் பலவீனப்படுத்தி ஒரே கட்சி ஆட்சியை நிறுத்த முயற்சிக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே
எதிர்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் முன்னணி போராட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலைதாத்து குரல் கூறுகிறார். அந்த வகையில் அரசாங்கத்தை பதிலிருந்து அகற்றும் முயற்சியில் நண்பர்களோ எதிரிகளோ என்ற பேதமின்றி அனைவரும் முன்னணி கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அரசாங்கத்துக்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளையும் முன்னணி நடத்தப்பட உள்ள மாபெரும் எதிர்ப்பு பேரணியின் ஊடாக அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதை நோக்கமாக கொண்டு பல்வேறு கட்சிகளின் பங்கேற்புடன் கண்டி அம்பிச்சியில் அமைந்துள்ள டெவான் ஹோட்டலில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பொய்களை பரப்பி மக்களை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் நாட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. இதனை ஆட்சியிலிருந்து அகற்றும் முயற்சியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகிறோம். தனிநபர்களின் அல்லது சில ஊடகங்களின் விருப்பங்களுக்கு அமைவாக கட்சி தீர்மானங்கள் எடுக்கப்படுவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சி தனது கொள்கைகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் தனிக்கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் ஒன்றுபட்டு எதிரணியாக நாம் அனைவரும் இணைந்து அதிகாரத்தை அமைக்கிறோம். அனர்குமார் திசான் ஐக்கிய ஜனாதிபதியாக தெரிவாக தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்கள் கிடைத்திருந்த போதிலும் அரசாங்கம் ஒரு வருடத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே ஒன்றுபட்ட எதிரணியாக நாம் அணிவகுக்க முடிந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றி பெற முடியாதிருந்தாலும் மாலிமாவுக்கு சுமார் 178 சபைகளில் மட்டுமே ஆட்சியை அமைக்க முடிந்தது. ஏனைய பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றுபட்ட எதிரணியாக இணைந்து நாம் ஆட்சியை அமைத்தோம் என்பதாகவும் தலைதாத்து குரல இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற தகவல், ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று சேர வேண்டும், சிறுபான்மை சமூகத்துக்கு சிறந்தது ஹக்கீம் கூறுகிறார் என்பதான செய்தியும், ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முன்னணிய வேண்டும் என்பதனை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். புத்தளத்துக்கு விஜயம் செய்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரோஃபகீம் கூறும்போது ஹுசைனியாபுரம், பாலாவி, நாகவில்லு, புழுதிவயல் மற்றும் காரதி உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு விஜயம் செய்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், குறைபாடுகள், கட்சி நடவடிக்கைகள், காணப்படும் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால முன்னெடுப்புகள் என்பவற்றில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கவனம் செலுத்தியதாக இந்த செய்தி இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஊடகங்கள் மத்தியில் அவர் கருத்து வெளியிடும்போது இலங்கை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்தி பலம் கொண்ட ஒரு கட்சியாக காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடனான முரண்பாட்டை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தொடர்ந்தும் அரசியல் அரங்கில் முரண்பாட்டோடு காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் தான் எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையான நிலைப்பாடு தேவை என உணரப்படுவது, அதற்கான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக இவ்வாறு ரோஃபகீம் குறிப்பிடுகிறார். சேர்ந்த நல்லது என்பது அவருடைய நிலைப்பாடு. சுயாதீன செய்தி பார்வையில் மற்றொரு விளம்பர இடைவெளி.

சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். இருதரப்பு பேச்சுக்கு முன்னதாக இலங்கை மீதான பிடியை இறுக்கும் அமெரிக்கா என்பதான செய்தியை தினக்குரல் பத்திரிகை தருகிற தகவலாக அமைகிறது. இலங்கை மீதான அதிகரித்து வரும் இறக்குமதி வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் இலங்கை அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் ஒரு கடினமான பேச்சுவார்த்தையை எதிர்கொள்ள இருப்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இந்த வார தொடக்கத்தில் ஏற்றுமதிகள் மீது புதிதாக முன்மொழியப்பட்ட 12.5% வரி உயர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்க இலங்கையின் ஆடை உற்பத்திகளை வாங்கும் மிகப்பெரிய நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. இது தொடர்பான பொது விசாரணை ஜூலை 7 நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த பொது விசாரணைக்கு முன்னதாக திரைசேரி அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றை அமெரிக்க அதிகாரிகளுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை அடுத்த வாரம் அனுப்பியுள்ளதாக சண்டே டைம்ஸ் குறிப்பிடுகிறது. கட்டாய உழைப்பு அதாவது ஃபோர்ஸ் லேபர்களை பயன்படுத்தும் நாடுகளால் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கும் 60 அமெரிக்கா இந்த வாரம் தனது கண்காணிப்பின் கொண்டு வந்துள்ளது. இந்த நாடுகளான வர்த்தகம் குறித்து அமெரிக்காவின் சமீபத்திய அறிக்கையில் இந்த கவலைகள் எழுப்பப்பட்ட இத்தகைய பொருட்களை தாங்கள் நாடுகளுக்குள் அனுமதிக்காவிட்டால் வருங்கால ஏற்றுமதிகளுக்கு 12.5% வரை விதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா கூறுகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுற்று மிகவும் கடினமானதாக இருக்கும் என்றும் இந்த இருதரப்பு விவாதங்களின் முடிவே இலங்கைக்கு கூடுதலாக 12.5% வரை விதிக்கப்படுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் என்றும் தொழில்துறை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி அமைகிறது. மற்றும் ஒரு செய்தி பற்றி பார்க்கலாம். தங்கம் மீதான வரியை அரசு மாற்றியமைக்க வேண்டும், புறக்கோட்டை நகை வியாபாரிகள் அவசர வேண்டுகோள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. புறக்கோட்டை நகை வியாபாரிகளின் கோரிக்கையாக அமைவது தங்கம் மீதான வரியமைப்பை உடனடியாக மாற்றியமைக்குமாறு அரசாங்கத்திடம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள நகை வியாபாரிகள் அவசர கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதிகப்படியான வரவேற்பு காரணமாக நகைகளின் விலைகள் அதிகரித்து வருகிறது என்பதுவே அவர்களுடைய கவலையாக அமைகிறது. எனவே இது சாதாரண மக்களுக்கும் பிரச்சினையை ஏற்படுத்துகிறது. நுகர்வோரின் கைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துள்ளதோடு உள்ளூர் நகை தொழிலில் கிட்டத்தட்ட 75% சுருங்கி போயுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வியாபாரிகளின் கூற்றுப்படி தற்போதைய வரி முறையானது தங்கத்தின் மதிப்பு மற்றும் செய்கூலி ஆகிய 2.18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியும் அதனுடன் கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியும் விதிக்கிறது. இந்த வரிகளில் தங்க நகைகளின் சில்லறை விலையை கணிசமாக உயர்த்தியுள்ளதால் விற்பனைகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டி

0: நகை வியாபாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தேவை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவது பல நகை வணிகங்களின் உயிர்வாழ்வுக்கே அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதோடு அரசாங்கத்தின் சாத்தியமான வரி வருவாயையும் குறைப்பதாக இந்த துறை சார்ந்த பிரதிநிதிகள் எச்சரித்திருக்கிறார்கள். வெட் வரி அமைப்பில் திருத்தம் செய்வது நுகர்வு மற்றும் திரைசரியாக இருத்தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நிதியமைச்சின் வசம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழி ஒன்றில் தங்களின் மதிப்பு மீதான வெட்வரி நீக்கிவிட்டு அதன் செய்கூலிக்கு மாத்திரம் விதிக்குமாறும் அது நேரம் நடைமுறையில் உள்ள சமூக பாதுகாப்பு வரியை தக்கவைத்துக் கொள்ளுமாறும் நகை வியாபாரிகள் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. சுற்றுலா சென்ற ஒரே குடும்பத்தினர் கடல் மூழ்கி பலி என்பதான தகவலாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அந்த வகையில் பிரதானமான ஒரு செய்தியாக தினகரன் பத்திரிகை தருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நீர் மூழ்கி உயிரிழப்பு என்பதாகவும் இந்த செய்தி தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் உரைச்சோலை போலீஸிற்குட்பட்ட தலுவ முகத்துவாரத்தில் நீரன் மூழ்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் யுவதிகளும் இளைஞர் ஒருவரும் சனிக்கிழமை மாலை உயிரிழந்துள்ளதாக உரைச்சோலை போலீசார் இவ்வாறு தெரிவிக்கிறார்கள். புத்தளம் தில்லையடி உமரபாத் பகுதியைச் சேர்ந்த ரம்ஜான் ஃபாத்திமா ரிஸ்கானா, இவருக்கு வயது 17, ரம்ஜான் ஃபாத்திமா ஜஹ்ரா வயது 19 மற்றும் அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரரான இஸ்மத் முகமது உசாம் இவருக்கு வயது 25 ஆகிய மூவருமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பெண்பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 2வது மற்றும் 3வது பிள்ளைகளான 2 இளம் சகோதரிகளும் உயிரிழந்தவர்களின் தாயின் இளைய சகோதரியின் மகனான 25 வருட இளைஞனும் இந்த துயர சம்பவத்துக்கு முன்கொடுத்திருக்கிறார்கள். விடுமுறையை கழிப்பதற்காக சனிக்கிழமை மாலை 3 மணியளவில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நுரைச்சோலை தழுவ முகத்துவாரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சம்பவம் இடம்பெற்ற போது தழுவ முகத்துவாரத்தில் மாலை பொழுதில் 2 சகோதரிகளும் அருகருகே நீராடி குதூகலித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத வகையில் பலத்த காற்று மற்றும் கடும் நீரோட்டம் காரணமாக யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த 2 சகோதரிகளையும் நீர் இழுத்துச் சென்றுள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனையடுத்து 2 சகோதரிகளையும் கடல் நீர் இழுத்துச் செல்வதை அவதானித்த சகோதரர் அவ்விருவரையும் காப்பாற்றுவதற்காக நீருக்குள் பாய்ந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 2 சகோதரிகளும் நீருக்குள் மூழ்கிய நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக நீருக்குள் பாய்ந்த அந்த இளைஞரும் நீரில் மூழ்கி உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தார். அதனையடுத்து அவரை காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞனின் தந்தை முழுமையாக முயற்சி எடுத்த போதிலும் அந்த முயற்சியும் பலனளிக்காது குடும்பத்தினர்கள் கண்முன்னே 2 சகோதரிகளும் அந்த இளைஞரும் நீருக்குள் மூழ்கியை காணாமல் போயிருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கிருந்த சிலரின் உதவியுடன் கடல் நீருக்குள் மூழ்கிய இளம் யுவதிகள் இருவர் மற்றும் இளைஞர் ஆகிய மூவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக புத்தளம் தலை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த மூவரும் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக அவர்களை பரிசோதித்த வைத்தியர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 2 சகோதரிகளையும் காப்பாற்றுவதற்கு நீருக்குள் குதித்த உயிரிழந்த இளைஞரான இஸ்மத் முகமது உசாம் சிங்கப்பூரில் ஹோட்டல் ஒன்றில் பணியாற்றி வந்ததோடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் குடும்பத்தினரை பார்ப்பதற்காக விடுமுறையில் நாட்டுக்கு வரைந்திருந்தார் எனவும் இம்மாதம் 26ஆம் தேதி மீண்டும் தொழில் நிமித்தம் சிங்கப்பூருக்கு செல்லவிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த ரம்ஜான் ஃபாத்திமா ரிஸ்கானா என்பவர் தில்லையடி அல் ஜித்தாவில் இயங்கி வரும் பெண்கள் அரபு மதரசா ஒன்றில் கல்வி கற்று பட்டமளிப்பு விழாவுக்காக காத்திருந்தார் என்றும் அவரது சகோதரியான ரம்ஜான் ஃபாத்திமா சஹ்ரா எனும் மாணவி காப்போத்தா சாதன பரீட்சை எழுதிவிட்டு பெறுவோருக்காக காத்திருந்தார் எனவும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த மூவரின் சடலங்கள் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை பின்னர் ஜனாசா ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு அமைகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். பாடல் பாடி இளைஞரை பயங்கரவாதி என கைது செய்தமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதாக சாணக்கியன் ராசமாணிக்கம் கூறுகிறார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் லட்சிய பாடல் ஒன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை கண்டிக்கத்தக்கதே. கடந்த காலங்களில் புலிக்கொடி புலிகளுடன் தொடர்புடைய சின்னங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் குறித்த பாடலில் அவ்வாறான எந்தவொரு உள்ளடக்கமும் காணப்படவில்லை என இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஆணைக்குழுவிடம் வருத்தம் வெளியிட்டார் டில்வி சில்வா என்பதாக மற்றும் ஒரு செய்தியே. நிலக்கரி கொள்முதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிடமிருந்து மே தின கூட்டத்தின் போது வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் மக்கள் விடுதலை மனு பொதுச் செயலாளர் டில்வி சில்வா ஆணைக்குழுவின் முன்னிலையில் தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறதான செய்தி. ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பற்றி பார்க்கலாம். செம்மணியில் புதிதாக 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்பு என்பதான செய்தி. செம்மணி மனித புதைக்குள்ளிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்களாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 18ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையிலேயே இவ்வாறு இவை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறுவனம் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வை மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை வழங்க என்றும் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். ஸ்டே டியூன் மக்களே.
2: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரு, யாருக்கும் யார் என்ன குறைச்சு.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
6: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேரம் வணக்கங்கள். வாரத்தின் முதல் நாள், எல்லாரும் ஆற வாரமா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான தகவல்களையும் தலைப்புகளையும் தரதுக்காக நாங்க வந்திருக்கோம்.
5: நிச்சயமாக ஏராளமான விடயங்கள் இந்த நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது பத்தி நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி நாட்கள் ஓடிக்கொண்டே போகிறது, நாங்களும் நல்ல விடயங்கள் செய்து கொண்டே போகலாம். சரி, இப்போது நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3,116 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி இலக்கங்கள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 1, 22, 45, 49.
6: மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 1, 22, 45, 49.
5: 2,00,000 பரிசுகள், 7 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 72,53,160 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 5,73,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,897 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 41, 48.
6: மீண்டும் அந்த முடிவுகள். ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்கள் 1, 3, 41, 48.
5: 10,00,000 பரிசுகள், 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,50,45,920 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 32,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றில் ஆளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,185 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 3, 37, 57, 59.
6: மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 3, 37, 57, 59.
5: சூப்பர் கேஷ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 2, 2, 4, 3.
6: மீண்டும் அந்த விசேட இலக்கங்கள் 3, 2, 2, 4, 3.
5: 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,82,880 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 13,21,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதாரத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,346 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 30, 72, 75, 77.
6: மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 30, 72, 75, 77.
5: லக்கி சான்ஸ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 5, 5, 7, 3.
6: மீண்டும் அந்த விசேட இலக்கங்கள் 2, 5, 5, 7, 3.
5: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,10,280 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 5,39,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,361 சீட்டில் புவாரத்துக்கான கபிர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜட் சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 48, 55, 56, 71.
6: மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 48, 55, 56, 71.
5: 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,33,78,200 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 28,66,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுபிரி ஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 919 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 2, 1, 1.
6: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 2, 1, 1.
5: நேற்றைய நாளில் 31,65,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 2,08,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 393rd சீட் இழப்பு வாரத்துக்கான ஜயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 1.
6: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 1.
5: 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 21 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக
6: 51,56,080 ரூபாய்
5: வழங்கப்பட்டுள்ளது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,015 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 8, 18, 22.
6: மீண்டும் அந்த முடிவுகள் 8, 18, 22.
5: 200,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 30,48,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கர்
1: சொல்லுங்க,
0: நாங்கள் ஒரு பைக் வந்து வாங்க வேணும் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? வாங்கினாலும் தானே?
1: ஆமா, இப்ப இருக்க காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பைக், அதுவும் நல்ல பெட்ரோலுக்கு மைலேஜ் தரக்கூடிய மாதிரியான ஒரு பைக் வேணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறது என்னமோ உண்மைதான்.
0: அந்த ஆசையை நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் சொல்றோம், நீங்க CT 100 வாங்க. CT 100 வாங்கினீங்க உங்களுக்கு அந்த ஆசை நிவர்த்தி ஆயிரும். காரணம், ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால்
1: 80 கிலோமீட்டர்கள் வரை ஓடும். பெட்ரோல் மாசத்துக்கே ஓடும், முழு மாசத்துக்கே ஓடும்.
0: அந்த மாதிரிதான் இருக்கிறது சந்தோஷம். அதே போல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும் சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, பரம்பரைக்கு அந்த வீடு இருக்க வேண்டும் சொல்லி நீங்க ஆசைப்படுறது நியாயம் தானே?
1: ஓ, கட்டணம்னு சொன்னா தாத்தாவோட தாத்தா கட்டின வீடுனாவது சொல்லணும். அப்படி எல்லாம் சொல்லணும், என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி வீடுகளை கட்டுங்கள் அல்லது கட்டிடங்களை அமையுங்கள். காலம் தாண்டியும் உங்கள் பெயர் சொல்லும்.
0: நிச்சயமாக அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவாசக் லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக மேச ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 47.
1: நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 327வது சுபதவாசா குலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை, ராசியாக மேஷராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 47.
0: சிறப்பு இலக்கங்களாக 8, 7, 6, 1.
1: சிறப்பு இலக்கங்கள் 8, 7, 6, 1.
0: நேற்றைய நாளில் 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,48,040 ரூபாய் பெறுமதியான பண பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசு தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து M. வெற்றி இலக்கங்கள் 32, 61, 69, 79.
1: மீண்டும் அந்த முடிவுகள், நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,453வது கொவிசத்தவின் முடிவுகள் மீண்டும். வெற்றி ஆங்கில எழுத்து M. வெற்றி இலக்கங்கள் 32, 61, 69, 79.
0: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,16,200 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 6,59,95,703 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 6,211 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து R. வெற்றி இலக்கங்கள் 8, 8, 0, 5, 8, 1.
1: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து R. வெற்றி இலக்கங்கள் 8, 8, 0, 5, 8, 1.
0: நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,87,067,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 2,35,83,376 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து H. வெற்றி இலக்கங்கள் 28, 31, 63, 82. நேற்றால் சீட்டிலிக்கப்பட்ட 2,141 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள்.
1: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து H. வெற்றி இலக்கங்கள் 28, 31, 63, 82.
0: சிறப்பு இலக்கங்களாக 4, 6, 2, 3.
1: சிறப்பு இலக்கங்கள் மீண்டும் 4, 6, 2, 3.
0: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,35,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 8,17,75,139 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,559 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து R. சூப்பர் இலக்கம் 8. வெற்றி இலக்கங்கள் 23, 47, 70, 71.
1: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து R. சூப்பர் இலக்கம் 8. வெற்றி இலக்கங்கள் 23, 47, 70, 71.
0: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,49,169 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 28,32,59,622 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1520 சீட்ல இப்ப வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 24, 37, 47.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 21, 24, 37, 47.
0: 25,000 பரிசுகள், 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 71,26,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 31,78,070 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 0, 5, 8, 1. இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 786 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள்.
1: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதவின் வெற்றிகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 0, 5, 8, 1.
0: நேற்று நாளில் மொத்தமாக 38,49,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜாக்பாட் பரிசாக ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 479 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 3, 6, 9, 8.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 3, 6, 9, 8.
0: நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 4, 8, 3, 6.
1: சிறப்பு இலக்கங்களாக 4, 8, 3, 6.
0: நேற்று நாளில் மொத்தமாக 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 31 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,21,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.
1: என்ன பயணம்?

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026 ஜூன் மாதம் 8 திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 முதல் 1:22 வரை. யமகண்டம் காலை 10:22 முதல் 11:52 வரை. ராகு காலம் காலை 7:22 முதல் 8:52 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பயணம், விருட்சிகம் வேகம், தனுசு கணிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை, மீனம் விருத்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பயணம், விருட்சிகம் வேகம், தனுசு கணிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை,

0: சமத்தில் வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும், அறிந்ததும் அறியாததும்.
1: வண்ணங்கள் நம் கண்களுக்கு அழகையும் வாழ்க்கைக்கு பொலிவையும் தருபவை. ஆனால் வெறும் அழகையும் தாண்டி வண்ணங்களுக்கு பின்னால் ஆச்சரியப்பட வைக்கும் அறிவியல் மற்றும் உளவியல் வரலாற்று தகவல்கள் மறைந்திருக்கின்றன. வண்ணங்களை பற்றிய சில அறிந்ததும் அறியாதுமான சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பு இது. பூமி உருவாகி பல மில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் காணும் பல வண்ணங்கள் இயற்கையிலேயே தோன்றியவை. அறிவியல் ஆய்வுகளின்படி பூமியின் வரலாற்றில் இதுவரை கண்டறியப்பட்ட மிக பழமையான வண்ணம் என்றால் அது இளம் சிவப்பு நிறமாகும். ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவன பகுதியில் உள்ள பாறைகளுக்கடியில் கண்டெடுக்கப்பட்ட 1.1 பில்லியன் ஆண்டுகள் பழமையான கடற்பாசி படிமங்களை ஆய்வு செய்த போது அவற்றிலிருந்து இளம் சிவப்பு நிற துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. வண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டுமா? வண்ணங்கள் நமது மனநிலையை மாற்றும் திறன் கொண்டவை. ஒவ்வொரு வண்ணமும் நமது மூளையின் வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அமைதி, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வை தருகிறது. அதனால்தான் பல நிறுவனங்களும் சமூக ஊடகங்களும் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றன. மேலும் நீல நிற சூழலில் பணிபுரிபவர்களின் செயல்திறன் அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் நீல நிற சூழலில் பணிபுரிபவர்களின் செயல்திறன் அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பச்சை நிறம் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு புத்துணர்ச்சியும் அளிக்கின்றது. வாசிப்பு திறனையும் கவனத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. விலங்குகளின் வண்ண உலகம் வேறுபட்டது. விலங்குகளும் மனிதர்களைப் போலவே வண்ணங்களை பார்க்கின்றன என்று பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களால் பார்க்க முடியாத சில வண்ண அலைகளை விலங்குகளால் பார்க்க முடியும். உதாரணமாக தேனீக்கள். மனித கண்களுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களுடைய ஒளியை காணும் திறன் அவற்றுக்கு உள்ளது. பூக்களில் இருக்கும் இந்த மறைமுக அடையாளங்களின் உதவியால் தான் அவை தேனை எளிதாக கண்டுபிடிக்கின்றன. பொதுவாக மக்கள் நினைப்பது போல காளைகள் சிவப்பு நிறத்தை கண்டு கோபப்படுவதில்லை. அவற்றால் சிவப்பு நிறத்தை தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. மாறாக துணி வேகமாக அசைக்கப்படுவதையே அவை எதிர்வினையாற்றுகின்றன. பண்டைய காலங்களில் ஓவியர்கள் இயற்கையில் இருந்து பெறப்பட்ட வண்ணங்களையே பயன்படுத்தினர். மறுமலர்ச்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை ஆழ்ந்த நீல நிறம் மிகவும் அரிதானதும் விலை உயர்ந்ததுமாக இருந்தது. அது ஆப்கானிஸ்தானில் கிடைத்த அரிய நீல பாறையில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அதன் விலை சில நேரங்களில் தங்கத்தின் விலையையும் மிஞ்சியதாக கூறப்படுகிறது. எனவே முக்கியமான ஓவியங்கள் மற்றும் அரச குடும்ப சித்திரங்களில் மட்டுமே இந்த நிறம் பயன்படுத்தப்பட்டது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும், அறிந்ததும் அறியாததும்.

0: ஒளி தொகுதி பாடல் ஜோடி திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்கள் வரி எழுத என்ன ஒரு பாடல் இல்லையா?
1: 6 நிமிடம் ஆனந்தமாக இருந்தோம்.
0: நாங்கள் அந்த காலையில அருந்து மரியாதைக்கு பொருத்தமான ஒரு பாடலை நாங்கள் தேடி வழங்கியிருந்தோம் இல்லையா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா சங்கர், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டும் இல்லையா? நாளை பொறுத்த முடியும், வாரத்தை முதல் நாள் தானே, காலையில நிறைய விஷயங்கள் அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நிறைய விஷயங்கள் அவளுக்கு மனதில் ஆள் மனதில்
1: ஞாபகப்படுத்திட்ட முதல்ல இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு.
0: ஆமா, சில பேர் மறந்துடுவாங்க,
1: அதுக்கப்புறம் அந்த நாளை வாழ்நாள்லயே மறக்க முடியாம போயிருக்கும்.
0: இல்ல என்ன சொன்னா, சில பேர் என்னன்னு சொன்னா, நான் பார்த்தது நிறைய நண்பர்கள தன்னுடைய காதல் ரெடியோ மனைவியோ பிறந்த நாள் மறந்துடுவாங்க. ஈவினிங் தான் ஞாபகம் வரும், என்ன செய்யறதுன்னு சொல்லி பெரிய பார்ட்டில அரேஞ்ச் பண்ணிட்டு கையில காசு எல்லாம் போட்டு
1: இது இப்படி இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன பண்ணிருக்காரு, மனைவிக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அதாவது அறுபடை வீடுகளுக்கும் போறோம் சொல்லி இந்தியா கூட்டு
0: போயிருக்காங்க.
1: இந்தியா கூட்டு போயிட்டு எல்லாம் சுத்தி பிடிச்சிட்டு மனைவி ஈவினிங் வந்து கேட்டிருக்கு, எனக்கு பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டுமே இல்லையா? அந்த மனசு ஏது இவ்வளவெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பர்த்டே கிஃப்ட் வேறயா?
0: அந்த மாதிரியும் நடந்திருக்குது. சரி, இப்ப நாங்கள் வர பொருந்து மறதி, மனுஷனுக்கு மறதி இருந்து வழக்கம் தான். நானா மறதியே வாழ்க்கையா இருக்க கூடாது பாருங்க. சில விஷயங்கள் மறக்கத்தான் வேணும் சங்கர், ஆனால் சில விஷயங்கள் மறக்க கூடாது. திரும்ப திரும்ப பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வீங்க.
1: என்ன காதல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் காதல் பத்தி கேட்கல, மற்ற விடயங்களை பத்தி.
0: மற்ற விடயங்களை பத்தி சொல்லி என்ன வேணா,
1: பரபரப்பா ரெடி ஆகி அப்படி எப்படின்னு வந்து வீடெல்லாம் மூட்டி போந்து பைக்ல ஏற போகும்போதுதான் யோசிப்பீங்க, பைக் சாவியோட சேர்த்து வீட்டு சாவியும் உள்ள வச்சு பூட்டிட்டாமே.
0: அவ்வளவுதான் கதை, சோலி முடிஞ்சது. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லீவ் போடும் போது பழைய விஷயங்கள் சொல்றது, பாட்டி ரெண்டு தரம் கொள்றது,
1: சொன்னதுக்கு அப்புறம் ஆகா இத முதல்ல சொல்லிட்டவே அப்படிங்கிறது. இந்த மாதிரி அதாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்நாளில் நீங்கள் மறந்த
0: ஒரு விடயம், ஆனால் அந்த சம்பவத்தை இன்னும் நீங்க மறக்கல.
1: அப்படின்னா எப்படி மறக்க முடியாத ஞாபகம் வருது என்னது
0: அப்படின்னு கேள்வியாக இருக்கிறது. அப்படி சம்பவம் நடந்திருக்குது உங்களுக்கு, அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0112 775 0013 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லடா.
0: அதே போன்று பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ளும்படி வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாங்க. நீங்க மறந்த விஷயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மறந்தையும் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க நிறைய.

0: 6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் அப்படியே வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கர், ஒரு திருவில் வாங்க வேணும் சொல்லி ஆசை இருக்கும், சக்கர வண்டி ஒன்று வாங்க வேணும் ஆசை இருக்கும் இல்லையா?
1: ஆமா, வீட்டுக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கணும்னா பஜாஜ் முச்சக்கர வண்டிகளை வாங்குங்க.
0: ஆமா, அப்படி வாங்கினீங்க உங்களுக்கு தெரியும், அதாவது 40 வருட கால மக்கள் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது பஜாஜ் டேவிட் பீரிஸாக. நீங்கள் அங்க வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே ஒளித்தரக்கூடிய ஒரு திருவிழாக இருக்க போகிறது. அதே போல கட்டித உபகரணங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல பைப் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது
1: ஜனதா ஸ்டீல்ஸ்.
0: எஸ், ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களை. ஆக நீங்க இப்போதே நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா ஒரே கூறியில் போக்குவரத்து செலவை மிச்சப்படுத்திக் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில். தலைவலி காய்ச்சல் வருது சங்கர், என்ன செய்யறது?
1: தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னா, ரெண்டு மெல்டோல் எடுத்துங்க.
0: ஆமா,
1: எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் வேலைக்கு இன்னைக்கு ஓடி போயிடலாம்.
0: எஸ், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சுயாதீன ஊடக வலையம் ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலை திட்டம். இது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இது செயல்படுகிறது.

0: விளையாட போறோம்.
1: விளையாண்டு வருவோம்.
0: எஸ்
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் அரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஏராளமான தகவல் எடுக்கிறது. இந்த சின்ன சிறு வயசுல ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரா, வா அப்படின்னு வந்திருக்காரு. அதாவது மட்டுமில்ல சங்கர், ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காரு.
1: அதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது இந்த மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இவர் பார்க்கவும் பெருசா இருக்காரு, பண்ற சம்பவங்களும் பெருசா இருக்கு. வைபவ் சூரியவன்சே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இலங்கைக்கும் வந்திருக்காரு போட்டிக்காக. கடந்த
0: நாளை நாள் போட்டி இருக்கிறது.
1: ஆமா, இப்ப எப்படியோ அவங்க ஊர்லயே போய் அவங்களை அடிக்கிறதாட்டா ஏ ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லி.
0: என்னடா சங்கர், இப்ப உலகத்துல தலை சிறந்த வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் தேர்வு எடுத்து ஏலம் எல்லாம் போட்டு எடுக்கிறது வந்து ஐபிஎல் போட்டிகள்.
1: ஆமா,
0: சேதன எங்களுக்கு இவர் தான் வேணும்னு சொல்லி பல கோடிகளை கொடுத்து
1: எடுக்கிறாங்க.
0: அவங்களையே போட்டு பொல பொலன்னு பொலந்து
1: நம்ம
0: வந்து அடிக்கிறதுக்கு.
1: அப்படி இருந்தாலும் இலங்கையை குறைத்து மதிப்பிட கூடாது சொல்லி வச்சிருந்தே. இல்ல இலங்கை வீரர்கள் கொந்தளிச்சிருங்களே. ஆனா நான் சொல்றேன், ஜெயசூரிய சங்கக்கார வயல ஜெயவர்தன முரளி எல்லாம் இருந்த டீம் இது. இப்படி 14-15 வயசு பத்தின கூட்ட அடிக்க விட்டாலும் இதெல்லாம் அநியாயம்.
0: இருந்தாலும் ஏ டீம் சொல்லி நாங்க சமாளிச்சு வரலாம். சரியா? சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு
1: கடைசியா இது வந்து சென்னை 628 இந்த சின்ன ஸ்கூல் பசங்கள்ட்ட கிரிக்கெட் மேட்ச்ல தோத்துட்டு ஆடுவாங்களே அந்த மாதிரி நிலைமை ஆகாம இருந்தா சரி.
0: சரி, இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு, அதை பத்தி நிறைய பேசலாம் நாங்கள். அவரை பத்தி இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கிறது. சரி, இப்ப நாங்கள் இந்தியா ஆப்கானிஸ்தான் போட்டிகள் பற்றி நாங்கள் வரப்போகிட்டோம். ஒரு பக்கம் இந்தியா அணி வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு நடிகரை பார்த்திருந்தோம், யாரு கேஎல் ராகுல. அவர் பாத்தீங்கன்னா 16 ஓட்டங்களை பெற்ற வெளியில அவர் மட்டைகள் பட்டு பந்து போயிடுது. சரியா? பிடிப்பு நிகழ்ந்தது. கீப்பர் எல்லாம் அவுட் கேட்டாங்க, அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. இவர் ஒண்ணுமே கணக்கில்லாம மாதிரி அந்த பெட்டை கொஞ்சம் ஆட்டி போதா, பெட்ல வந்து சத்தம் வருது போல. அப்படி அப்ப ரிவ்யூ 3 இருந்தது. ரிவ்யூ கேட்கல அவங்க.
1: சரி, இப்ப அதுல பாத்தீங்கன்னா அதான் சொல்றது, கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திருக்கணும் ஆப்கானிஸ்தான் டீம். அதை தவற விட்டதுனால் 16 விட்ட ராகுல் எங்க வந்து
0: நின்றாரு,
1: செஞ்சுரி அடிச்சுதான் நின்றாரு.
0: என்னடா இப்படிதான் இது ஃபேர் இல்ல அப்படிலாம் சொல்லலாம் நீங்க. இப்படிதானே சங்கர், உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுத்துருக்குதானே, கலவையில சிறார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தானே. 3 இருக்குது, எடுத்துருக்கலாம் தானே. அது அவன்ட திறமை.
1: நடுவரின் தீர்ப்பு தானே இறுதியானது.
0: தீர்ப்பை தானே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தானே.
1: இப்ப இதே பின்னாடி பீல்ட்ல வந்து தலை தோனி இருந்திருந்தானே சும்மா இருந்திருப்பாரா? இந்நேரம் கண்டிப்பா
0: எதிர்கொண்டு ரிஷாட் பண்ட் 81 ஓட்டங்கள் மிக சிறப்பான துடுப்பாட்ட பருதி. 3-6 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள் நடக்கலாக. அதே போல நேற்று நாளில் ஜோல் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் அழைக்காமல்
1: 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்.
0: அதே போல சுதர் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். முகமது சிராஜ் 22 ஓட்டங்கள், மொத்தமாக 8 விக்கெட்டில் இழந்து 564 ஓட்டங்களை பெற்ற வெளியில் இருந்து கொடுத்து. பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது முகமது சலீம் மிக சிறப்பான பந்துவீச்சு, 6 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். பதிலுக்கு திருப்பத்துக்காக இருந்து இப்பொழுது ஆப்கானிஸ்தான் முதலமைச்சருக்காக
1: பதிலுக்கு விளையாடியதுன்னு
0: சொல்லணும், விளையாடுகிறது. இப்ப தொட்டுப்படுத்த ஆடி கொண்டு பாக்கலாம். இரண்டாம் நாள் ஆட்டம் இருக்கிறது. இதுவரைக்கும் 5 வீரர்கள் எழுந்திருக்கிறாங்க. ஆரம்ப திருப்பாடு வீரர்கள் பார்க்கும்போது அப்துல் மலிக் 16 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்தார். அதே போல அச்சல் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதே போல குர்பாஸ், எதிர்பார்க்கப்பட்ட ரஹமுதுல்லா குர்பாஸ் எதிர்பார்க்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரும் 12 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார்.
1: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
0: ரஹமான் ஷாஹா 12 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல் ஆடுகளத்தில் இருக்கிறார். பார்க்கலாம் அணி தலைவரும் ஷஹீடியும் பாத்தீங்கன்னா 20 ஓட்டுகளோட ஆட்டம் இழந்திருக்காரு. பரமுறையில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த போட்டியை பொறுத்த மட்டும்
1: 5 விக்கெட்டுகளை இழந்த பிறகு என்ன நடக்கும், இது என்ன ஒரு கேள்வியா?
0: இல்ல சொல்றேன், நாங்க இன்னிங்ஸ் வெற்றி ஒன்று கிடைக்குமா? இன்னும் ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு அணி பாத்தீங்கன்னா 451 ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கிறது.
1: 451 ஓட்டங்களில் தான் பின்னிலையில் இருக்கிறது. இல்ல 451 ஓட்டங்கள்.
0: சரி, இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், திரும்ப விக்கெட் எல்லாம் போடுறது, திருப்பி நீங்க துருப்படுத்தாங்க சொல்லி கொடுப்பாங்க. இன்னிங்ஸ் சொல்லிக்கொண்டு சந்திக்க நிறைய இருங்க.
1: இன்னும் ஒரு போட்டி நடந்திருக்கு, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது இங்கிலாந்து அணி அப்படின்னு சொல்லணும்.
0: முதல் இன்னிங்ஸ் தொடர்பு ஆடி இங்கிலாந்து அணி 140 ஓட்டங்களை பெற்றது. சரிதானே, முதல் இன்னிங்ஸ் தொடர்பு ஆடிய நியூசிலாந்து அணி, நீங்க 140-ஆ? நாங்க 113 தான் அடிப்போம்.
1: பரவாயில்ல
0: அப்படின்னு அவங்க திறமையை வெளிக்காட்ட. அதுக்கப்புறம் இங்கிலாந்து அணி 226 ஓட்டங்கள்.
1: நீங்க 226 தான் அடிப்பீங்களா, நாங்க 132 தான் அடிப்போம்
0: அப்படின்னு சொல்லி சகல விக்கிரி மணந்துட்டாங்க.

0: உண்மையிலேயே மோசமான திருப்பாடப்படுத்தி அது போல மட்டுமல்லாது பந்து வீச்சு பாதத்தில் கலைக்கு இருந்தாரு. உண்மையிலேயே நதன் ஸ்மித் மிக சிறப்பான பந்து வீச்சு, 6 விக்கெட்ல
1: 6 விக்கெட்டுகள்,
0: சூப்பரான பந்து வீச்சின் மூலமாக. அதே போல அடுத்து பாத்தீங்க சொன்னால் இந்த பந்து வீச்செல்லாம் மிகவும் தவடுபடியாக்கப்பட்டது என சொல்ல வேண்டும். ஆனால் நியூசிலாந்து அணி தட்டு தடுமாறி ஓட்டுகளை பெற்றிருந்தார்கள்.
1: மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல பெற்ற ஓட்டமாவது பெற்றோம்னு நினைச்சிருக்காங்க, அதுவுமே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு.
0: 115 ஓட்டுகளால் இங்கிலாந்து அணி வெற்றி வாகை சூடியது. சரி, அதே போல நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். மேற்கத்தீவுகள் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி இன்றைய நாள் நாளைய நாள் நடைபெற போகின்றது என்பதையும் இங்கே நாங்கள் சொல்லுகின்றோம். ஆக 3வது ஒரு நாள் போட்டி. சரி, இந்த போட்டி பிடிக்கும் போது நாங்கள் சொல்லியிருந்தோம் சங்கர், இந்த ஸ்குவாடை பார்க்க வேணும் சொல்லி. நாங்கள் T20 உலகக்கண்ண போட்டி பண்ணிக்கும், T20 உலகக்கண்ண போட்டி கிடையாது, T20 போட்டிகள் இந்தியா அணியின் விவரங்கள் வெளியிடப்பட்டுகிறது. இதில் பல விஷயங்கள் மாற்றம், 3 வருடங்களுக்கு பிறகு உள்ளே வருகின்றார் ஒருவர் அணித்தலைவராக. வந்தா ராஜாவா தான் வருவேன், ஸ்ரேயாசையர்
1: அணித்தலைவராக
0: நிச்சயமாக. அவர் IPL போட்டியில் காட்டிய தன்னுடைய திறமையா இருக்கலாம், தலைமைத்துவமா இருக்கலாம், அவருக்கு இந்த போட்டிகள் கை கொடுத்திருக்கிறது. இதில் பாருங்க, முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா இல்லை, அதுபோல சுப்மன் கில் இல்லை என்ற விஷயங்களும் இருக்கிறது. பார்க்கலாம், இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்சி உள்ள எடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்பெஷலான விஷயம்
1: உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, இந்த குழாத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருந்தாலும் கூட புதிய வீரர்களை உள்ள வச்சு வர்றதுனாலதான் இந்த டீம் இன்னும் இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம்.
0: அதே போல சங்கர் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த அனுபவம் அதே போல திறமை என்று பல விஷயங்கள் உள்ளடக்கிறதான இந்த விஷயம். அந்த அணி தெரிவு செய்யப்படுது. அஜித் தகார் தலைமையிலான அந்த குழு தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. திலக் வர்மா உபதலைவராக செயற்பட போகிறார். திலக் வர்மா இப்பொழுது இங்கே இருக்கிறார். இந்த அபிஷேக் சர்மா, சிவம் டூபே, நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் வேகப்பந்து ஆல்ரவுண்டர், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், அர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, அதே போல முகமது சிராஜ், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்ணோய் மீண்டும் உள்ளடக்கப்படுகிற ரவி பிஷ்ணோய் பரவாயில்லை, அதே போல வருண் சக்கரவர்த்தி. நல்ல ஒரு இளம் அணி, அதே போல அனுபவம் வாய்ந்த ஒரு அணியாகத்தான் இருக்கிறது. மாற்றுக்கிறதே கிடையாது, பார்க்கலாம்.
1: நமக்காக நம்ம நாட்டுக்கு கப்பு கடவாவே போயிரு போல இருக்கே, போற போக பார்த்தா.
0: ஆமா, இது ஆப்கான் தொடருக்கான ஒரு ஸ்குவாட் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, பரவாயில்லை. இவர் தான் ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன் வசந்த் ஸ்போர்ட்ஸ் அரினா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள்.
6: ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால பாடல்கள்.

0: நல்ல பாடல் நல்ல நல்ல பாடலாம் காலையில உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கோம். நீங்க நல்ல உற்சாகமாக வேலைக்கு செய்யணும் சரியா?
1: அந்த மாதிரி பேர் இப்பதான் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, என்ன ஒரு பாடல் இல்லையா, கார் ஸ்பீக்கர்ஸ்ல கேட்கும் போது வேற ஃபீலா இருக்கும். ஆபீஸை தாண்டி போயிடாங்க.
0: ஆமா, உங்க உற்சாகம் அப்புறம் பிரச்சனையா மாறிடும். சரிதானே, இப்பொழுது இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்றுக்கு அதை பகிர்ந்து விட்டு நாங்கள் நிறைய நேர்கள் சொன்ன கருத்துக்களை சேர்த்துக் கொள்ள போகிறோம். பிலிப்பைன்ஸில் தெற்கு பகுதியில் இருக்கின்ற மிண்டானோவோ தீவுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது. இதையடுத்து ஆழி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்னியூட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த
0: நிலஅதிர்வு பதிவாக இருக்கிறது. உண்மையிலேயே பெரிய ஒரு நிலஅதிர்வு இல்லையா? மற்றும் அதன் அண்டைய நாடான இந்தோனேஷியாவின் புவியியல் முகவர் பாத்தீங்கன்னா இப்போ ஆழி பேரல எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் இரு நாடுகளிலும் உடனடி பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படாததாக இதுவரையில் வந்த தகவல் அடிப்படையில் சொல்லப்பட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டின் எரிமலை மற்றும் நிலநடுக்க நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் 7.0 மக்னிடியூட் அளவில் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டது. எதேபடியோ இது பெரிய ஒரு நிலநடுக்கமாக பதிவாகி இருக்கிறது. சரி, இது பற்றிய மேலதிக விவரங்கள் வரும்போது நாங்கள் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் சங்கர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மறதி, அதை பற்றி நாங்கள் கேள்வியா கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா,
0: மறதி
1: உங்களுக்கு நீங்க மறந்து போன ஒரு மறதியும் அதனால அதை மறக்கவே முடியாம போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் தான் நம்ம வந்து இன்னைக்கு கேட்டிருக்கோம்.
0: எஸ் அன்பான வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. ராஜலட்சுமி வந்து சொல்லியிருக்காங்க, கலத்துறையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டாங்க. சொந்த ஊருக்கு போவாங்களாம், நிறைய பேர் வந்து கதைப்பாங்களாம், நண்பி நண்பன் சொல்லி வந்து கதைப்பாங்களாம், ஞாபகப்படுத்துவாங்களாம், எல்லாம் வயசு போயிட்டாங்க.
1: உங்க நண்பா நண்பிக்கு வயசு போய் தான் இருக்கு, இது என்னது அவங்களுக்கு வயசு போயிருச்சு
0: இல்ல உண்மையை தானே சொல்லி இருக்கிறாங்க.
1: ஆமா,
0: அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பார்த்தா அடையாளம் தெரியலையா? அந்த விளையாண்டு விழுந்த தழும்பு எல்லாம் சொல்றாங்களாம், கையில பாருங்க தழும்பு இருக்குதா. ஆமாங்க, அதெல்லாம் இருக்குது பட் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெரிய மறதியா இருக்குதா, ரொம்ப கவலையா இருக்கும் சில சமயங்கள்ல பாருங்களேன். அதுபோல வாழைச்சேனி பத்மா சொல்லிருக்காங்க, தன்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்காங்க, தம்பி இருக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது பர்த்டே விஷ் பண்ணிடுவாங்களாம். ஒரு முறை பர்த்டே விஷ் பண்ணலையா, அப்ப கடைசியில தான் தம்பி கேட்டதான், ஏனக்கா பர்த்டே விஷ் பண்ணலாம், ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த இருந்து அந்த June 5th வந்தால் தான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு
1: சொல்லி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வணக்கம் இருவருக்கும், நான் வளாங்குடையிலிருந்து மைத்திலி. என்னால் மறக்க முடியாத மறதி என்ன என்றால், டவுன் போக ரெடியாகி பஸ்ல பாதி வழி போன பிறகுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு பர்ஸ் எடுக்கலன்னு சொல்லி. இப்ப என்னங்க பண்றது, கண்டக்டர் தெரிஞ்சவங்க நல்லா சமாளிச்சுட்டேன், ஆப்டரா அந்த காசை கொடுத்துட்டே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கணும், டவுன் போய் எப்படி சாமாவாங்க அதெல்லாம் சொல்லி இருக்கணும்.
0: இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. கௌரி சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஆட்டோல வீட்டுக்கு சாமா மாச சாமா வாங்கறதுக்கு போயிருக்காங்க. மாசமா வாங்க போயிட்டு இப்ப திருவில்ல போய்கிட்டு போது ரொம்ப தூரம் போயிட்டாங்க, 2 கிலோமீட்டர் போறதுக்கு போதும் அச்சோ கேஸ் ஓபன் இல்லைன்னு சொல்லி பதறி அடிச்சு திருவிழுக்காரன் திருப்பி அண்ணா குயிக்கா போங்க வீடு எரிய போன்னு சொல்லி வந்து பார்த்தா கேஸ் இல்ல இருந்து ஆட்டோக்குள்ள இருக்குதா, அதை கஷ்டப்பட்டு இறக்கி வச்சுட்டு ஓடி இருக்க.
1: சில நேரம் அது ஞாபகம் வருது இல்ல, டென்ஷன் அதுக்கு பேரு டென்ஷன்.
0: அதை கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க, போயிட்டு பார்த்தா எல்லாம் வயர் மட்டும். அது இந்த மாதிரியான விஷயங்கள் மறக்கவே முடியாத மாதிரி வீட்டுல யாருக்கும் சொல்லலையா, 2 நாள் கழிச்சுதான் சொன்னாங்க.
1: இதை விட சுவாரஸ்யமான ஒரு பதிவு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலை வணக்கம் சொன்னதோட என்ன சொல்லிருக்கேன்னா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஞாபக பாரதியா ஒரு சம்பவம் நடந்திருக்கான். சுனாமி அலை வந்த போது, இப்போ இல்ல சரியா, முதல் இலங்கையில் சுனாமி அலை வந்த போது என்ன பண்ணிருக்காங்க, பயத்துல பிள்ளையையும் சாவியையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டாங்களாம். கதவு நல்ல வேலை எங்க பகுதிக்குள்ள சுனாமி வரலன்னு இருக்காங்க. யாரு சொல்லிருக்கா அப்படின்னு மருதமுனையில இருந்து வர்தனிஷா சொல்லிருக்காங்க. வந்திருந்தா என்ன ஆகுறது, பிள்ளையும் வெளியில எடுக்க முடியாது, சாவியும் எடுக்க முடியாது இல்லையா.
0: செய்த வேலை அன்பான வணக்கம் சொல்லி வடத்துல பைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, பிரியமான காலை வணக்கம், வளமை போல நிகழ்ச்சியோடு நாங்களும் மறக்க முடியாத ஞாபகம் பாருதுன்னா, ஏடிஎம் கார்டை வளமைக்கு மாறாக வேறு இடத்தில் வைத்து விட்டு 2 நாட்களாக தேடியது. யார் சொல்லிருக்காங்க? ஞானகுரு மணி சொல்லிருக்காங்க பதுலையில இருந்து. இதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு.
0: என்ன நடந்து?
1: நான் எனது மோதிரத்தை கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அலட்சி 6000 எங்க வச்சு எங்க வச்சு ஒரு 4 நாள் தேடி தேடி தேடி தேடிது. ஒருவேளை இங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்படி 8 கைய வச்சு பார்த்தா அங்கதான் இருந்துச்சு. ஆனா பாவில பெரிய அக்க போறடா.
0: அதே போல தன்னோட நண்பர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சரியா, பாபு தான் சொல்லியிருக்காரு. மோகன் அப்படின்ற ஒரு நண்பர், இவர் வந்து பேய்க்கெல்லாம் சரியான பயமா, பேய் ஒன்று ஒன்று இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். சரியா
1: இல்ல அப்படி அந்த பேருக்கே பயப்படுவேன். திருமணம் ஆயிருக்குமோ
0: சின்ன உங்க இதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. சரியா
1: சங்கரோட இதை சொல்ல பாபு பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு.
0: சரியா, அவ பாபு நண்பனை பத்தி சொல்லிட்டு
1: இருக்காரு.
0: அப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சு, அவரு பெண்ணோட நம்பர் எல்லாம் கொடுத்து காதலிக்க ஆரம்பிச்சு.
1: பயம் இருக்கும் தானே?
0: இல்ல இல்ல, அப்ப
1: அதே சொல்ல
0: சரியா. இவர் வெளியில போன பேசிருக்காரு, 10 மணி இருக்கும் கவரேஜ்ல இருந்தா வெளியே பேசிருக்காரு. இவரு பேசி பேசி பேசி இவரு அறியாமல ஆத்துக்கு போயிட்டாரா? 400 கிலோமீட்டர் தூரம், 400 கிலோமீட்டர் 400 மீட்டர் தூரம்
1: தூரமா
0: இவரு அந்த பக்கம் அந்த இடத்துக்கு நினைச்சு கூட பாக்க மாட்டாரா?
1: போன் பெட்டில ஓய் ஓ பாய்க்கு பயந்தவரும் நைட்ல அங்க போயிட்டாரு.
0: கதச்சு கதச்சு இந்த விலை எல்லாம் பிச்சு பிச்சு பிச்சு போயிருக்கிறாரு.
1: ஒரு காதல் என்ன செஞ்சா
0: அங்க போயிதான் போன் ஆஃப் ஆயிடும் பாத்துருக்கிறாரு.
1: போன
0: தண்ணி சுத்தமெல்லாம் கேக்குது. அன்னைக்கு வந்து தெரிக்க ஓடி வந்து வருதானா?
1: இப்ப அந்த காதல் இருக்காம இல்லையாவா?
0: அது இருக்கோ இல்லையா இதை மறக்க மாட்டேன்.

0: செல்வம் ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜ் கபூர்.

0: உலகின் நட்சத்திரம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9:01.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சுரேஷ் சாலையின் பாதுகாப்புக்காக குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் குழுவொன்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பல குழுக்களும் வைத்தியசாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்தி ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தடுப்புக் காவலில் இருந்தபோது தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி அவர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்குள்ளேயே உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஏற்பட்ட உடல்நலக்குறைவினால் சுரேஷ் சாலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்து ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்ட கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இந்த தாக்குதல் தொடர்பில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது ஒரு எச்சரிக்கை மட்டுமேன தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை குறிப்பிட்டு இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மீண்டும் தொடர்ந்தால் அடுத்த கட்ட பதிலடிகள் இன்னும் பரந்த அளவில் இருக்கும் என்றும் அவை பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளையும் உள்ளடக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெஹ்ரான் தப்ரீஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. ஈரான் மீது எவ்வித தாக்குதலையும் நடத்த வேண்டாம் என இஸ்ரேல் பிரதமரிடம் அமெரிக்க ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் அதனையும் மீறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: அன்பே ஆர் உயிரே பாடல். என்ன மினி சக்கரத்தை மாதிரி சொல்றீங்க?
1: என்ன தம்பி
0: அந்த ஜோக் பாத்துருக்கீங்களா?
1: ஆமா, காலையில 7 மணில இருந்து 6 காபி குடிச்சிருக்கோம், ஒண்ணு வரல.
0: சரி, இப்படி எல்லாம் இருக்கிறது நிறைய விஷயங்கள். ஏஆர் ரஹ்மான் இசையில் அந்த பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசணும் நான் சங்கர்.
1: ஆமா,
0: இப்ப நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குது. அந்த பைக் சங்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்.
1: அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் தான் உட்காந்து
0: கத்துக்கணும். எல்லா பைக்ல போய் உட்காந்து கத்துக்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுவோம் சார்.
1: அது நல்ல பிசினஸ் ஐடியா. ஞாபகம் இருக்கா சில காலங்களுக்கு முன்னாடி அப்படியே எல்லாம் இருந்துச்சு இருக்கும் போதெல்லாம்
0: எல்லாக்கே படத்துல மாதிரி வாய்ஸ் பிசினஸ்.
1: சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய மாதிரியான ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் வாடிக்கையாளர் கொண்ட பஜாஜ் CT100 பைக் ஒன்று வாங்க.
0: எஸ், வாங்கி பாவித்து பாருங்க, உள்ளே புரியும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது என்பதால் சூப்பரான விஷயம் இல்லையா? நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்ட விடும். அந்த வீடு எப்போதும் பரம்பரைக்கு உழைக்க வேண்டும்.
1: அப்போதெல்லாம் இந்த மாதிரி தெரியாதங்களே, மரதானையில ஒரே ஒரு திரையரங்கு தான் இருந்தது. பாலத்துக்கு மேல ஏத்தி இறக்கும் போது சொன்னோம், அண்ணா அப்படி கொஞ்சம் சைடா இருக்கிற திரும்பி மாதிரில படம் பாக்குறதுக்கு தான் வந்தோம். அவர் வேற ஏதாவது நினைச்சு வேகமா போனாரு. அப்படி கடைசி நேரங்களில் போறது உண்டு.
0: சரி, கவரம் இப்படி தான் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா புதிய புதிய தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் உலர் வளையத்தில் வரவிருக்கும் பெரும்போக்கு நெச்சிகை நடவடிக்கைக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக திட்டமிட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இது மூலமாக நெல் விதை மற்றும் உர விநியோகம் போன்ற முக்கியமான விவசாய பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேனவின் தலைமையில தான் இந்த குழு வந்து இதை பண்ண போறாங்க. சரியா, குருகுல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தொழில்நுட்பத்தில் விசேட முறையிலான பயிர் செய்கை ஒன்று நடக்க போகுதான்.
0: நடைபெற்றிருக்கிறது, அண்மையில் நடைபெற்றிருக்கிறது என்பதும் இங்கு சந்தோஷமான விடயமாக. இது போது முற்றிலும் உள்நாட்டு கட்டுப்பாடு மென்பொருள் மற்றும் அமைப்புகளை கொண்டுதான் இந்த உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட விவசாய ட்ரோன் ஒன்று இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. நல்ல விஷயம் தான் இல்லையா? விவசாயத்துக்கு இது போல தொழில்நுட்பத்தை உள்வாங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். காரணம், இங்கே தொழில் யாருக்கும் இல்லாம போவதற்கு காரணம் ஏற்கனவே இருக்கின்ற தொழிலாளர்களை நாங்கள் மாற போறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுக்கு நாங்கள் இலகுப்படுத்தும் போது அதுக்கான வருவாய்கள் அதிகரிக்கும் போது அவர்கள் அந்த தொழிலை நீடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது.
1: இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆளு கொடுத்து வீட்டுக்கு ட்ரோனை வாங்கியாச்சு, ட்ரோன்லயே பண்ணிட்டு இருக்காருங்க.
0: வீட்டு வேலை செய்யுங்க. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாங்கள் கேட்ட தலைப்பு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துருப்பீங்க. அப்படி ஒரு மறதியா இருக்கும்.
1: அந்த மறதியினால ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நான் மறக்கவே இல்லை. தம்பி, ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலங்கிற மாதிரி
0: அந்த மறதி, அந்த மறதியின் மூலமாக உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நிறைய சொந்தங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தீர்கள். நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0312-7500 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு
0: அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
4: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

மெல்லிசையும் வெறுகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்க

0: இந்த பாடல் வரிகளை யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா?
1: தெரிஞ்சாதானே மறக்கிறது.
0: அதான் அதேதான். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க கேள்வியா கேட்டுக்கிறோம். அதாவது உங்கள் மறதி, ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த மறதியை இன்னும் மறக்க முடியல.
1: ஆமா,
0: அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் என்ன உங்கள் மறதியை ஏற்படுத்தி கொடுத்த சம்பவம் சொன்னா கேள்வியாக கேட்டுக்கிறோம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள்.
1: சரி, வந்து பாதி அப்படின்னு சொன்னா, வணக்கம் புவனேஷ்,
0: வணக்கம்,
1: நலமாக இருக்கிறீங்களா? பாடல் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பரிசு துறையில இருந்து அருள்மொழி.
0: ஓகே,
1: ஞாபகம் வருது சில நேரங்களில் ஏற்படுதுண்டு. கேஸ் அடுப்புல சமையல் செய்யும் போது, வேற வேலைகள் செய்யும் போதும் அடுப்பில் வைத்ததை மறந்து விடுவேன். எரிந்த மனம் வரும்போதுதான் ஓடி வந்து அடிப்பை
0: நிப்பாட்டு.
1: இந்த மாதிரி சில நேரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா, கவனமாக அப்பப்போது சமையல் அறையை எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, முன்தாஸ் பேக்கும் கொழும்பு 14 சொல்லிருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது, பிள்ளைய கூடி போகும்போது ஸ்கூல் பேக் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் போயிட்டா பார்த்தாலும், அம்மா பேகுங்கன்னு கேட்டாங்க. எங்க பேக்? அச்சோன்னு சொல்லி அங்க போயிட்டு திரும்ப ஸ்டாண்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த பேக் எடுத்தாங்களாம். சோ அவங்க வீட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். சோ அந்த மறதினால அன்னைக்கு ஸ்கூல்லயே போயிட்டுது, என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வணக்கம் சொல்லிட்டு பலாங்கொடையில இருந்து வந்திருக்காங்க கமலினி.
0: ஓகே,
1: நான் ஒரு முறை என் கண்ணாடியை எனது ஹேண்ட்பேக்ல வைத்து விட்டு 1 மந்த் தேடுனாங்களாம். 1 மந்த்க்கு பிறகுதான் தெரிஞ்சது என் கண்ணாடி என் ஹேண்ட்பேக்ல இருக்குன்னு சொல்லி.
0: நான் பாவிக்காது
1: இல்ல, அதுல எப்படி ஒரு காரணம் இருக்கு?
0: என்ன?
1: அத கூட அவங்க அக்கா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க.
0: இல்ல, அதான் சொல்றேன், ஹேண்ட்பேக் பாவிக்கவே
1: இல்ல. உங்களுக்கு புரியுது இல்லையே விஷயம்? அண்ணு தெரியல இருந்தே கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணாடி காரணம்னா எப்படி கண்ணாடியை தேடி கண்டுபிடிக்கிறது?
0: இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. பாவிக்காத எதுக்கு அந்த ஹேண்ட்பேக்? நீங்க அதை திறந்தே இல்ல, சும்மா கொண்டு போறதை தூக்கி.
1: அது தவறான விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பெண்களின் ஹேண்ட்பேக்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சி செய்யறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்குள்ள.
0: சரி, அதே போல விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கோங்க. ஒரு நாள் பேச வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டுல. அந்த பேசல பெரிய ஒரு தொகை பணம்
1: இருந்ததான்.
0: அங்க போய் தான் பாக்கணும், காசு இல்லையா? பெரிய தொகை பணத்தை வீட்டுல வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு மாதிரி வீட்டுல வந்து பார்த்தா பணம் படுதான். அதனால பரவாயில்ல. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, எங்களோட அன்பான வணக்கம் சொல்லி குகர் நிகழ்ச்சி கேட்டுக்கணும். அவர் விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கார் ஒண்ணு வச்சிருக்காரு, பைக் ஒண்ணு வச்சிருக்காரு. சின்ன சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா பைக்ல தான் போவாராம். சரிதானே? அப்ப அன்றைக்கு அவசரமா இப்படியாது, அன்றைக்கு தான் ஒரு நாள் லீவ் இருந்ததா, ஒரு 2-3 கிலோமீட்டர் போடுவான் காரை சர்வீஸ் போடுறதுக்கு. அண்ணன் பைக்ல போயிருக்கிற, போயிட்டு அங்க போறதுக்கு அப்புறம் நான் இன்னத்துக்கு வந்தேன். அவங்க சர்வீஸ் சொன்னா வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்பதான் வச்சு ஆத்து அடி பைக்ல வந்துட்டேன்னு சொன்னாரா? இல்ல, திறந்துட்டீங்களா பாக்குறதுக்கு வந்து கோல் பண்ணிருந்துச்சு. இல்ல, போன் வேலை செய்யல, எதுக்கு நான் வாரத்து திருப்பி கார் எடுத்து வந்தாரா?
1: இதே மாதிரி ஒரு சம்பவம் நினைச்சு, நான் முதல் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல வாகனத்தை கொடுத்து சர்வீஸ் பண்ண டிரைவர் அனுப்பியாச்சு. டிரைவர் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வண்டி எடுத்துட்டாரு. அது வந்து ஒரு சொகுசு ரக வாகனம். பார்த்தா இந்த 700 ரூபாய்க்கு இருக்கு கருப்பு காப்பட்டு இருக்குமே, வண்டி பூரா அந்த காப்பட்டு இருக்கு. நான் கேட்டேன், இது எங்க இருந்த காப்பட்டு? இதுதான் தம்பி இருந்துச்சு, இது இல்லடா இருந்துச்சு வண்டியில இருந்த காப்பட்டுங்கடா. திரும்ப அழகா அடிச்சு புடிச்சு ஏறி அவரோட போயிட்டு அந்த இடத்துல போய் இறங்குறோம்னா, சர்வீஸ்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, காப்பட்ட மாட்டி அவன் டொல்பின் வேன்ல இருந்த காப்பட்ட போட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். மாட்டிருந்தா என்ன ஆகுறது?
0: சரி, அதே போல அன்பான வணக்கம் சொல்லி வெண்பா சொல்லிருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கலாம். ஒரு பையன் பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இறங்கி ஐஸ்கிரீம் வாங்கிருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி பர்ஸ் வச்சுட்டாங்க, நல்ல எண்ணத்துல பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது யோசிக்கிறாங்க, பர்ஸ் காணமே அப்படின்னு. ஏடிஎம் காரங்க ஏடிஎம் கார்டு நம்பரும் அதான் இருக்குதான். அச்சோ
1: தேடி பார்த்துட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த கார் டிரைவரும் கால் பண்ணி அதுலயும் தெரிய வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையிலேயே கால் பண்றாங்க, சார் உங்களோட பர்ஸ் இங்கே தான் இருக்கு, வந்து எடுங்க. இது அதுல அது முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப அங்க போயாச்சு. போனதுக்கு பிறகு என்ன ஆகுது? பர்ஸ் கையில இருக்கு. சரி, அங்கேயே சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப கார்டை கொடுத்தா, இவருக்கு செய்த நல்ல வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பேங்க்கும் கால் பண்ணி இருந்த அவ்வளவு கார்டையும் பிளாக்
0: பண்ணிட்டாரு.
1: இப்ப என் கையில காசும் இல்ல. திரும்ப ஒரு மணித்தியாலம் இருந்து அந்த கார்டை ஆக்டிவ் பண்ணி அவனுக்கு அக்கௌண்ட்ல இருந்து காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்ப பேங்க்குக்கு போய் அதெல்லாம் ஆக்டிவ் பண்ணும் போது ஒரு அரை நாள் முடிஞ்சு. நான் பர்ஸ் மறந்து வச்சதுனால இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு.
0: விதியால் எழுதப்பட்டது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 1000 விண்மீன்

0: என அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகுங்கள்.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
3: மச்சி போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
5: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. 102.6 102.8 வசந்தம் FM.

0: காலை பொழுது நோட்சாகும். நாங்கள் இந்த நாளில் மறதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் இல்லையா. நீங்கள் மறந்த ஒரு விடயம், உங்களால் மறக்க முடியாமல் போன ஒரு விடயம், அதை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதே போல இந்த மறதி எப்படி வருகிறது, ஏன் வருகிறதுன்னு சொல்லி நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த மறதி ஏற்படுகின்ற சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு விஷயத்தை மூளைக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் அது மறந்து போய்விடும். எந்த விடயத்தையும் சங்கர் நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுன்றது ஞாபகம் இருக்கும். அது மூளைக்கு சரியான விஷயத்தை கொடுத்து இந்த இடத்துல தான் இன்னைக்கு நேரில் வச்சேன்னு சொல்லி மூளைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த விடயம் ஞாபகத்தில் இருக்கும்.
1: மூளைக்கு என்ன மிஸ் கோலா கொடுக்க முடியும்.
0: இப்படித்தான், இப்படி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது.
1: சரிதானே, நமக்கு நினைவுல இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த கரெக்டா அந்த போற போக்குல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகாது. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு.
0: அதான் அழகா சயின்டிபிக்கலா சொல்லிட்டு இருந்தேன், காமெடி பண்ற பேர்ல. சரி, அதாவது எந்த விஷயத்தை நீங்க மூளைக்கு கொடுக்கணும்னு சொல்றது, ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தமா இது முக்கியம் சொல்லி நீங்க மூளைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்போதுமே மறக்காது. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், நாங்கள் ஒரு விடுதலை செய்திருப்போம், செய்தது போல ஞாபகம் இருக்கும், ஆனால் மறந்து போயிருவோம்.
1: மறந்து போயிருவோம்.
0: பாருங்கள், சில பேர் மது போதையில் கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆனா வீட்டுல வந்து கீழே விழுந்துருவாங்க. அதை எப்படியோ அவர்களை வீட்டுக்கு கொண்டு
1: வந்து வீட்டுல வந்து கீழே விழுகிறது வீட்டை பேலன்ஸ் பண்றதுக்கா இருக்கும்.
0: நான் சொல்லுவேன் வேணாம் சரியா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதாக மறந்து என்பது ஒரு குறைபாடு அல்ல. சில நேரங்களில் அவை தேவையற்ற மறந்து போயிருக்கலாம்.
1: அது அந்த எதிர்ச்சியா நடக்கிற மறதிகள்ல தான் சுவாரஸ்யங்கள் நிறைய அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஞாபக மறதியை பத்தி கேட்கல. மறதி வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ் மறக்கிறது, அவசரத்துல ஓடி வரும்போது போன் மறக்கிறது எல்லாமே வந்து சகஜம்தான், நமக்கே நடந்துரும்.
0: இப்படி ஒன்று ஒரு தூரம் மறந்தா மறதி, ஒவ்வொரு நாளும் மறந்தா அது அது கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சோ இந்த மறதியை கட்டுப்படுத்துக்கு நீங்க சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அது பயிற்சி மூலமாக செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுவார்கள், எதையும் கருதுறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டோம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சோ மறதி என்பதை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ள முடியும், அதுக்கு சில பயிற்சிகளும் இருக்கிறது என்பதை சொல்லுகின்றோம் நாங்கள்.

0: உடலும் சக்தியும் சேர்ந்தா மாசுது அப்படின்னு பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. நாங்களும் நிகழ்ச்சி இருந்து விடைபெறப் போகின்றோம்.
1: இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல், அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு தலைப்பு, சீரியஸா எடுத்த தலைப்பு, போக போக நமக்கு ரொம்ப காமெடியா மாறி போன ஒரு தலைப்பையும் பத்தி
0: தொடர்ந்து ராகம் சோமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் தலைமல் கிருபாகரன்
1: விடைபெறும். நாங்கள்
0: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
1: நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பொறுப்புக்கூறலுடன் அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் தரத்தை சமமாக அனுபவிக்கக்கூடிய ஜனநாயக கல்வி முறையொன்றை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னேற்கும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மலரி மாளிகையில் நடைபெற்ற தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமையின் மனிதவள முகாமைத்துவ முடிவுகளின் முதலாம் கட்டம் மற்றும் இத்தக்சலாப கற்றல் முகாமைத்துவ முறைமையின் முன்னோடி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை டிஜிட்டல் மயமாக்கல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மாறிவரும் உலகுக்கு ஏற்ப நாமும் முன்னேறிச் செல்ல வேண்டும். அத்துடன் அரச சேவைகளை மிகவும் வினைத்திறனாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களுக்கு வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியம் என நாம் நம்புகிறோம் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: தெற்கு பிலிப்பைன்ஸின் மெண்டனாவோ பகுதிக்கு அப்பால் இன்று அதிகாலை 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் ஏற்பட்டதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் அண்டை நாடான இந்தோனேஷியாவுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இரு நாடுகளிலும் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. எமது அடுத்த மணி தலைச் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 1,000, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சோமா இருக்கீங்களா? சிவகுமார். நானும் நல்லா இருக்கிறேன். சரி, இப்ப ஊரை விட்டு ஊர் எந்த ஊர் போயிருக்கீங்க நீங்க? ஒரு இடமும் போயில, இருந்தா நம்ம ஊருக்குள்ளதான் இருக்கிறது. நம்ம ஊருக்குள்ளே எவ்வளவு விஷயத்த பாக்குறதுக்கு நேரம் இல்லாம இருக்கேன், புறது எங்க அடுத்த ஊருக்கு அப்படின்னு இருக்கிறீங்க. வலிக்கும் இந்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடன் இணைந்து பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, நான் ரெஜினோல்டு நாவற்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கினிகத்தனையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாஸ் குறிப்பிட்டுகின்றார். கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஆரியம்பதியிலிருந்து இதய ரத்தினம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மங்கையரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பெற்ற பாப் டைலர் நிசார் இணைந்திருக்கின்றார். ஏராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. அழகான அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொக்குவில்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சர்மா வந்துக்கிறாங்க, ஆயுஷன் சர்மா. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள், நான் நசூர் இணைந்திருக்கின்றேன் கிண்ணியாவிலிருந்து அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். மயு துவா வந்துக்கிறாங்க. கருப்பையா கலைச்செல்வன் பொகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறார். அழகுமலையிலிருந்து ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் சிங்கராஜா அணிந்திருக்கிறேன், ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குசல ராஜா வந்துக்கிறார். ருதலகமையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை நீலமுகம் தேவி வந்துக்கிறாங்க மாத்தளையிலிருந்து. ஹேரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நான் மனோகரன் இணைந்திருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் புஸ்தலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை தொண்டை மாணவர் செல்வச்சனதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். ரூபன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வடிவேல் பிள்ளை இணைந்துக்கிறாங்க. ஜானி ஆனந்தி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீனகை வண்டார வலையிலிருந்து வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் விக்டர் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
2: வலமைப்பின் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக டேக்கியா பயணத்தின் போதான பாதுகாப்பு வேலை திட்டமானது செயல்படுகின்றது என்பதையும் இந்த நேரம் ஞாபகப்படுத்துகின்றேன்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட. நேரம் 10:35. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: நிமல்குமார்.
0: நிமல்குமார். ரெண்டு பேரையும் கூப்பிடலாம், நிமல் என்றும் கூப்பிடலாம், குமார் என்றும் கூப்பிடலாம். ரெண்டு விதமாவும் உங்களை கூப்பிடுறாங்க அப்படியா? குமார் நிமல். சரி சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, இந்த நேரம் என்ன பாடல அப்படியே பாடி காட்டலாமன்னு வந்திருக்கீங்க நிமல்?
1: பாடல்கள் நாளைக்கு தானே செவ்வாய் ராகம்.
0: ஆமா,
1: நமக்கு பிடித்த பாடல்கள் தான் நாளைக்கு தான் போகும்.
0: நாளைக்கு நாள் முழுவதும் இருந்து கேட்கலாம் அப்படிதானே?
1: ஓ, நாள் முழுவதும் கேட்கலாம்.
0: இன்னைக்கு 2 மணிக்கு மட்டும் தான் கேட்கலாம்.
1: கொஞ்ச நாள் தொழிலும் இல்ல.
0: அதனால வசந்தத்தோட போய்கொண்டிருக்கு வாழ்க்கை.
1: வாழ்க்கை வசந்தத்தோட போய்கொண்டிருக்கு.
0: சரி சொல்லுங்க நிமல் குமார், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: மனைவி ராதா, மகன் சந்தோன், லெக்கா, சிவன்யா, ஊருக்கு பக்கத்துல தஜேந்திரகுமார், சுகந்தி, சுமதி, பிரியா, அஜந்தா, அனைவருக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.
0: இந்த பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சிறப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு மக்கள் சூடிய இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

ரசிகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் அருள்மொழி வந்துக்கிறாங்க, பருத்தி துறையிலிருந்து மனதுக்கிதமான பாடல்களை நானும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அழுத் மாவட்டம் வால்ஸ்லேன்ல இருந்து மணி இணைந்திருக்கின்றேன். அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல்கள் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜி பஹம் எழுந்துக்கிறாங்க, சூப்பர் பாடல்களை தந்து கொண்டுக்கிறீங்க கிருபானா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜு எழுந்திருக்கின்றார், மனதுக்கு இதமான பாடல்களோடு ரத்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அத்தனை ஆசைகளையும் அடக்கி வைத்திருக்கும் அழகான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வேலுசாமி வந்திருக்கின்றார், அதே போன்ற ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையை முனைத்து நடந்த பாடல் வேண்டும் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொஹான் பெரேரா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோசலை நடந்துக்கிறாங்க. கார்த்திக் வந்திருக்கின்றார், வணக்கம் கிருமான், எப்படி இருக்கிறீங்க, நான் தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூபா வந்துக்கிறாங்க. என்றும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு என்னை இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள், கல்முனையிலிருந்து ஜனா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஜூடு வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவ்வளவு ஜோன் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கிருஷ்ண காந்தி இணைந்திருக்கின்றேன், கொஸ்லாந்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதாக குறிப்பிடுகின்றார். ஸ்ரீகாந்த் வந்திருக்கின்றார், அதே போன்று பாஸ்கரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் எஸ் பரமானந்தன் வசீகரன் நினைந்திருக்கிறேன், ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த நேரம் வசந்தத்தோடு இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராஜன் உமா எழுந்துக்கிறாங்க, யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, விக்டார் எழுந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று சந்தோஷமான வணக்கம், அருமையான பாடல்களோடு நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சஃபீர் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உங்கள் குரல் இனிமை, நான் கோகிலம் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கெருமா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று காந்த் இணைந்திருக்கின்றார், ரமேஷ் காந்த் வந்திருக்கின்றார், கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மோகன் நடந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான், நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியோடனா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மொத்தமிட்டில் வசந்தம் FM வாணித்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: போலி அமெரிக்க டாலர்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் வைத்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதன்போது அவர்களிடம் இருந்து 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்தில் கைதானவர்களில் 11 பேரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: சவுதி அரேபியாவின் அல் கராச் பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த ஆபத்து தற்போது நீங்கிவிட்டதாக சவுதி அரேபியாவின் குடிமை பாதுகாப்புத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. சில மணி நேரங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களுக்கு சாத்தியமான ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். எனினும் அந்த ஆபத்தின் தன்மை என்ன என்பது குறித்து குடிமை பாதுகாப்புத்துறை எந்த விவரத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. இந்த நிலையிலேயே அந்த ஆபத்து எச்சரிக்கை நீங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:08 நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரீஃபா. வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதா, இல்லாட்டி வேலையில தான் இருக்கிறீங்களா? வேலையில தான் இருக்கிறீங்க. ஆனா ரேடியோல பாட்டு மட்டும் போயிட்டு இருக்கு, நானும் இடக்கட வந்து பேசிட்டு
1: இருக்கேன்.
0: நீங்க இந்த நேரம் யாரையோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சரீஃபா?
1: I'm sorry.

பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி இன்ஹாம் வந்திருக்கின்றார். கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஸ்டீஃபன் இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பிரசாந்த் எழுந்திருக்கின்றார் மீப்பிடி கந்தையிலிருந்து, நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே பத்தனையிலிருந்து மரியதாஸ் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஹரீஸ் வந்திருக்கின்றார். நாகராஜன் கிறிஸ்டினா வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பேர்வளையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார். கிருபானா எப்படி இருக்கிறீங்க? ராகம் சுகமானது நிகழ்ச்சியே வாழ்த்துக்கள். நான் பூனாகலை மஞ்சு இணைந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. பிரிதோஸ் வந்திருக்கின்றார் மூதூரில் இருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சுந்தர் ராஜ் வந்திருக்கிறார் ஹட்டன்ல இருந்து இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பிரியலால் இணைந்திருக்கின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று பாபு எழுந்துக்கிறாங்க. ரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். நினைக்கின்ற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே நிசா எழுந்துக்கிறாங்க. மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீதாஸ்ரீ எழுந்துக்கிறாங்க. அதே போன்று தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிஞ்சங்கனி அசருதீன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:26. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஜூட் பேசுறேன்.
0: ஜூட், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோபா இருக்கேன். நீங்க நல்ல சோபா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். எங்க, வேலையிலயா வீட்லயா?
1: உங்க ராகம் சுகமா கேட்டுக்கிட்டு.
0: அப்படியா? எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? வீட்டுல இருக்கிறீங்களா, வெளியில இருக்கிறீங்களான்னு
1: கேட்டேன். அண்ணா, நம்ம வீட்டு முன்னுக்கு கடை ஒன்று கடைக்கு வந்தேன்னா அங்கேயும் ராகம் சுகமா கேட்டுதான் இருக்கும்.
0: அப்படியா? சரி, அப்ப சென்று செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அப்படியா?
1: குடும்பத்துக்காகவும் சந்திரகுமார் குடும்பத்துக்காகவும் அமைச்சர்கள மனோட குடும்பத்துக்காகவும் அபிசாவில சீட்டு சேகர் டைலர்ஷாப்ல வசனம் கேட்பாங்க. சேகர்காகவும்
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9 காலை 7 முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நேரம் 11:43, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான காலை நேரம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ப்ரோ. யார் பேசுறீங்க?
1: வெஸ்டர்ன் ராஜா.
0: ராஜா,
1: நீண்ட நாள் ஆச்சு.
0: அடிக்கடி பதிவுகளை போடுவீங்க, அழைப்புல வர்றது குறைவு.
1: இல்ல, இப்ப புதிய நேர்களுக்காக இடம் கொடுக்கணும் தானே, அதனாலதான்.
0: எப்படி ஒரு மனசு,
1: மனசு எல்லாம் ப்ரோ, ஆனா புரிஞ்சுக்கிறேதா? இல்ல,
0: அதுதான் அது அடிக்கடி அப்படி நினைக்குது, ஆனா முடியல.
1: பாடெல்லாம் அருமையா இருக்கு.
0: அப்படியா? சரி, அதே வேகத்தோட இப்ப எங்களுக்காக ஒரு பாடலை பாடி காட்டுங்களேன்.
1: இடைக்கால பாடல் தானே இன்னைக்கு? சரி, நான் பாடுறேன் ப்ரோ, ஒரு வாரியே.
0: சரி சரி, பாடுங்க.
1: நீலாவே வா.

0: அருமையான பாடல், சுருதி நல்லா இருந்துச்சு, தாளம் நல்லா இருந்துச்சு, ராகம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஓடிச்சு.
1: அப்படியா?
0: சரி சொல்லுங்க. வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடுறோம்?
1: நம்ம இருவரும் சேர்ந்து வசந்தவர்களுக்காக கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி. நன்றி.

பழகும் இந்த பாடல் உரிமை திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். பால்கனேசி இசைஞானி இளையராஜா.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்பொழுது பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். காத்தான்குடியிலிருந்து ரிஷாத் எழுந்திருக்கின்றார், கிருபானா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அபிசாவளையிலிருந்து உதயா எழுந்திருக்கின்றார், மனைவி சந்திரிகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தாமோதரன் எழுந்திருக்கின்றார், சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சர்மா வந்துக்கிறாங்க, சிவசர்மா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பவானி மற்றும் சர்மா ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் சத்தார் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் இஸ்மாயில் வந்திருக்கின்றார், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் அல்தாப் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் கேகேஸ் ரோட் யாழ்ப்பாணம் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதேபோன்று மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்பில் ரொம்ப சத்தமாக மணிமண்டன் வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதேபோன்று கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மக்மிலன் புத்தக சாலையில் ஸ்ரீஸ்கந்த ராஜா சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதிப்பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை கேட்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபா. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து மனதிருக்கலாம் வசனத்தின் செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. நேரம் 12:01.

0: நீங்களும் ஜாலியா பேசலாம். என்ன செய்யணும் ருபி?
1: என்ன செய்யணும்? எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 01212 1150 01212 1150 கால் பண்ணுங்க.
0: அப்படி மின்னிச்சுன்னா முகநூல் வழியாக வாரணிச்சுன்னா பசிந்தான போட்டோ எதுக்கி அந்த போட்டோ நம்ம போனா புள்ள மேக்கப் தான். அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷ் என்ன உமக்கு பாட்டு நானக்கு பாட்டு காக்காக்கு பாட்டு சாச்சாக்கு பாட்டு கூட்டாளிக்கு பாட்டுன்னு பட்ட பட்டன்னு டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பினா டமாண்ட் எடுத்து ஒரு பாட்டு டுபின்னு உங்களுக்கு போடலாம். ஆச்சிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம். வாங்க இந்த பக்கம்

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் தர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம் இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் என்டிக்ரோசிவ்
5: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: இளைஞர் விருதுக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலில் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. மத்திய நிறைவு உதவிகளும் நிகழ்ச்சியோடு அட்டகாசமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:37 நிமிடம். அபிவாசன் இந்த நேரம் அழைப்பிலிருந்து வந்து இணைந்திருக்கிறாங்க, பேசலாமா?
1: பேசத்தான் தார்வந்திக்கா. வந்தவங்க இடையில சைக்கிள்ல மாட்டி கொண்டிருக்காங்க போல வருவாங்க, வரப்போ நடுவில் பிளக் கொல்லிக்கு மலவல் கிழவல் ஈக்கித்தானே. இப்ப தார்வந்திக்கா. வணக்கம் தாரு. வணக்கம் வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க, யாரு?
1: பாட்டு கேட்டு எல்லாம் சுகமா இருந்து சூப்பரா இருப்பீங்க. ஒண்ணு யோசிக்காதீங்க, இத கொள்ளை சாப்பிட்டீங்களா?
2: அனைவருக்காகவும்
0: சரி, எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். நன்றி ரவீந்திரன்.
1: நன்றி.
0: அனைவருக்காகவும் அடுத்து ஒலிக்க வருகின்றது அந்நியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா
0: புதுமைகளோ

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பின் பிரிவின் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதிக ஆபத்துள்ள 72 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டெங்கு ஒழிப்பு பணிகளுக்கு இடையூறாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 36,168 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் மாத்திரம் 3 சிறுவர்கள் உட்பட இதுவரை 20 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள் பல நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என இஸ்ரேல் ராணுவம் மதிப்பிட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் பெரிய அளவிலான காலாட்படைகளின் அணிதிரட்டலுக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை ஜோர்டான் எல்லையில் படைகளை வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு படையும் இன்று காலை முதல் பெரிய அளவிலான காலாட்படைகளை அணிதிரட்டியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனித்தியால செய்தியை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: நிமிர்ந்த நடை.

0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான அழகான பாடல் வசதித் மதை நிறக்குதுகளும் நிகழ்ச்சியில் நாங்க இந்த மனுத்தேலத்துல முதல் பாடலாக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:10 ஆகிற நேரம்.
1: அபிலாசன் பேசப்பட்ட அவங்களுக்கும்
0: நல்ல பழக்கம்.
1: என்ன
0: இப்ப அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: விஸ்வநாத்
1: விஸ்வநாதன்
0: எங்க இருக்கீங்க
2: என்ன
0: அபிலாசன்
1: நீங்களும்
0: சந்தோஷமாக எங்களோட பேசுறதுக்கு என்ன பண்ணணும்? 0122 0125 0122 0118
1: அப்படி மீனா முகநூல் வழியாகவும் வரலாம், ஆசிகா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

புதுமைகளோடும்

0: அருமையான பாடல் கிடைத்து அபுல் ஹாசன் தன்னை வந்து யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா தூக்கமே போகாது
1: அவருக்கு. புகழ்ந்து மறந்து போயிருமே, தூக்கத்தோட போகுமே, உள்ளத்தின் நல்ல உள்ளம் தூங்காதே.
0: மழை
1: பெஞ்சா லாபமா உங்களுக்கு, வெயில் அடிச்சா லாபமா?
2: மழை பெஞ்சா வெயில் அடிச்சா
1: தான் லாபம்.
0: சரி ஓகே நிஷாம், அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் இல்லக்கா, மழை பெய்து வீட்டுக்கு போவேலாம்.
1: மழையில போகல, வேற காரம் வேற ஒருத்தான் உள்ள பூந்துருவா கடவுளுக்கு
2: என்ன?
1: நீங்க நீங்க மட்டுமா கடையில நாகலீக்கா? மை கார் பெட்ரோல் என்ன?
0: நானே மந்திரி அந்த மாதிரி என்ன?
2: விடுமுறை எடுக்க மாட்டேன்.
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்ன மாதிரி
1: நான் இங்க
2: விடுமுறை
0: எடுக்கிறேன்? முக்கியமான பாத்தீங்களா, போன கிழமையில ரெண்டு நாள் வரல.
1: நாங்க என்ன சைட் பிசினஸ் இடையில தேயிலை
2: விக்கிறேன்.
1: உங்களோட கல்யாணத்துக்கு வருவோம். நான் அங்கதான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க.
0: அவர் சிரிக்கிறாரு. ஆல்ரெடி திருமணம் ஆச்சு. என்ன
2: சரியா?
1: சென்னதே வாங்கின மாதிரி தான். ரொம்ப நன்றி, தாராளம் மீ கையிருக்கோளி.
2: நீங்களும் ருபின் அக்காவும் ஆனந்தி அக்காக்கும் ஜிஹா அக்காக்கும் சிவானி அக்காக்கும் கண்ணத்தோட்டையில எங்களை நிசாம் மச்சான், ஷாஜான் தாத்தா, அம்பாஸ், சரீன், சைலான், அசின், வசந்தன் கேக்கும் அனைவருக்காகவும், மற்றது கம்பளையில ரஜாம்தானக்காகவும், அவர் நிஜாம் என்று சொல்றாரா நான் தாரன்னு தெரியல.
1: நன்றி லீடசிங்.
0: எப்படி
1: லீடசிங்
0: அப்படின்னா என்ன?
1: நன்றி பாய் பேசிட்டு வாரு.
0: ஓகே ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்
1: லீடசிங்.
0: ஓகே லீடசிங். சரி

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோஸ்.
8: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
9: இது என்ன பிரமாதமா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
8: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு. வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: ஒரு அருமையான பாடல் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 1:44 நிமிடம். அவள் ஹாசன் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும்.
1: என்ன விஷயம்?
0: சுயாதீன ஊடக அமைப்பின் மற்றும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டேக் கேர் வேலை திட்டம். இந்த டேக் கேர் சம்பந்தமா ஞாபகப்படுத்தணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகள் நாளாந்தம் பாத்தீங்கன்னா பெருமளவிலான வீதி விபத்துகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. இந்த வீதி விபத்துகளை வந்து கட்டுப்படுத்துற நோக்கில வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விசேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இதன் மூலமாக வீதி விபத்துகளை வந்து எவ்வாறு தடுப்பது, வீதிகளை நாங்க பயணிக்கிற நேரங்களை எவ்வாறு வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற விடயம் வந்து அப்படியே வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். வீதிகளை பயணிக்கிற நேரங்களை கையெழுக்க தொலைபேசி பாவனையை
1: தவிர்த்துக் கொள்ளணுமே
0: கண்டிப்பா. சரி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மது போதையில் வாகனம்
1: செலுத்துவது அதுக்கான ஒரு விஷயத்தை நடந்து கொண்டிருக்காங்க
0: கண்டிப்பா. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வீதிகளில் பயணிக்கிற நேரம் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து வாகன சாரதிகள் சரியான ஒழுங்கு
1: முறைகளை கண்டிப்பா
0: எல்லாத்தையும் வந்து பின்பற்றி வேக கட்டுப்பாடை வந்து அதிகரிக்காமல் குறைத்து
1: ரொம்ப கவனமாக
0: பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அழைப்பில் சொந்தம் எனது கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
0: முஹைதீன். முஹைதீன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: செய்தி அப்படி சொல்லிட்டு?
0: சரி முஹைதீன், உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு.
2: என்ன?
0: சரி சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து முஹைதீன் அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா, முசமில் அப்படின்னு கூப்பிடுறது பிடிக்குமா?
2: நடிகரும்
0: இயக்குனருமான ராஜ் கபூர். நேரம் 1:42
3: மக்கள் சூடிய மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: தசமத்தில் வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: ஹொரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரம்பக்கந்த பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட குடும்ப தகராறின் போது கணவனை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். அரம்பக்கந்த பகுதியைச் சேர்ந்த 49 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையிலேயே வீட்டின் உள்ளே வைத்து கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்தவரின் மனைவியான சந்தேக நபர் ஹொரணை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
4: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கட்டார் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கட்டார் அரசு தெரிவித்துள்ளது. இந்த உரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் லெபனானின் சமீபத்திய நிலைமைகள் குறித்து அவர்கள் பேசியதாகவும் மேலும் பிராந்தியத்தில் பதற்றத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் வகையில் ஒரு விரிவான உடன்பாட்டை எட்டவும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் கட்டார் தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என்று ஷேக் முகமது வலியுறுத்தியதாக கட்டார் மேலும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தலை செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை.

0: நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கெடுத்து வந்திருக்கோம். நேருக்கு நேர் திரைப்படம் வந்து பாத்தீங்களா அபிலாஷ்?
1: நேருக்கு நேர படம் பாக்குற டிக்கெட் எடுத்து பிட் பக்கத்தால போயிட்டு சீட்ல உட்காந்து
0: பாக்குறேன்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அப்துல் கரீம், எப்படி இருக்கிறீங்க?
2: பொய்
1: சொல்லவானா?
2: வயல என்ன போக்கு போறீங்க?
1: ஆயிட்டானே ஆயிட்டானே பாருங்களே, கனவா இல்லையே?
0: இல்ல
1: என்ன செய்ய, இப்ப இருக்கிற நிலைமையில காத்து மில்ல கொஞ்ச நாள சைக்கிளும் இல்லாம போயிடும்.
2: எனக்கு
1: ரொம்ப ஆசை உங்களோட பேசி உங்களை காணில நானும் பார்த்து எங்கேயாவது பேசிட்டீங்களா தெரியாது? துபாய்க்கு பாய், அபுதாபி, அங்கங்க சுத்த போயிட்டீங்களோ தெரியாது? எங்க என்ன பக்கத்து ஊருக்கு ஓட்டமாவட்டிக்கே போயிடலாமே, எங்க துபாய் போவேன்னா? அவர் தான் கோட்டி பத்தி
0: வியாபாரிக்கு
2: என்ன
1: சாப்பாடு?
0: தக்காளிய
1: பொறிச்சு ரசம்ல சர்வத்தர காட்டி ரசமீக்கி அதுல சர்வம் தெரியும் உங்களுக்கு. அது போடு ரசத்துல ரெண்டு ஐஸ் கட்டிய உடைச்சி போட்டு நீங்க கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம். வெகு விரைவில் உங்களோட கல்யாணத்துக்கு வந்து நிப்பேன் நான். உங்களை
2: நம்மள தேர பொடின்னு ஒரு ஆள் கிடைக்காது.
1: அவர பேர் என்ன?
2: அவர பேரு வந்து அக்கம்.
1: அக்கம் வாயில நுழைறமாய் பேர்
2: வச்சிருக்கீங்க.
1: எடுக்க மாட்டாரு ஜாய ஆள். இத்து இத்து போன ஆள் தான். நீ என்ன பாட்டு கேட்கிறீங்க அதுல? நான் செல்றே கரீம் நானே, என் கூட்டாளி நந்தனானா, நீ அவருக்கு லைன கொடு, நான் செல்றேன்.
0: சரி, தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிக்கால் இப்படி ஏற்படுத்தலாம். 0112-115, 0001 அல்லது 0112-115-118 கால் பண்ணுங்க.
1: அப்படி மீனுச்சுன்னா முகநூல் வழிய பக்கம் வந்து அபிலாஷனான இந்த பாட்டை தாங்க நானா காக்கா சாச்சா கூட்டாளி மாதிரி நான் டமாண்ட் ஒரு பாட்டு எடுத்து டுமீன் போட்டுருவேன்.
0: சரி, எல்லாருக்காகவும் அடுத்து மறுமையான பாடல் இதுவும்

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு, தாக்கு,
3: மச்சி போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஷினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா, போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
6: அனுசரணை. பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
9: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து 1000 மின்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து
1: போற பாட்டுலாம் புரியுது இல்ல தானே, புரியவே இல்லை தானே, புரியவில்லை.
0: அந்த பாடல் ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 2:28 ஆகிற நேரம் அழைப்பினர் சொந்தம் வெயிட் பண்றாங்க. என்னது கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரேடியோ சவுண்ட குறைங்க. யார் இது?
1: நிலா பேசுது பாருங்க, முதல் முறையா
0: அதிசயமா இருக்கே. நிலா
2: பல தடவைகளை
1: பேசுகிறேன், இப்பதான் பேசுது நிலா. நிலா எந்த பக்கத்துல இருக்கிறீங்க? தலவாத்து கூட பக்கமா, தலவாக்கல பக்கமா? இப்ப நீங்க நைட்ல நிலா வர நேரத்துல பேசுவீங்க,
0: ரொம்ப வெக்கப்படுறாங்க.
1: வெக்கமில்லாம் பாடிங்க நிலா. உங்களுக்கு என்ன வெக்கம் நிலா? ஊருக்கே வெளிச்சம் குடுக்குற நிலாக்கு பாட்டு படிக்கிறது என்ன வெக்கம் நிலா?
0: அதுதானே. சாப்பிட்டீங்களாமா? ஆமா, நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு இவ்வளவு கெத்தா இருக்கிறீங்க.
1: நாங்க பொல் ரொட்டி, சீனி சம்பளம், ஆல்மெஸ்டும் சாப்பிட்டோம். நீங்க
0: எங்கேயோ கிடைச்சிருக்கு போல இருக்கா?

0: இல்ல அங்க போற வாக்குல யாரும் வச்சிருப்பாங்க போடுறோடி தனிச்சல்லா நீ நினைவு காட்டி
1: போனீங்களா
0: ஒரு ரெண்டு மூணு தனிச்சல் கப்பல் லைட்டால போயிட்டு ஐயா இண்ட இண்ட இண்ட சொல்லி இப்ப இப்ப இப்ப சில எடுத்துட்டு சாப்பிட்டு போடுறேன்.
1: சூப்பர் சூப்பர்.

மொத்த உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: பாடல்களோடு மதிய நேர புதைகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோடு வந்து பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அப்படித்தானே
2: ஸ்டீவன் டெய்லர்ஸ் இருந்து இனிய மதிய நேர வணக்கம் குடும்ப பதினஞ்சிலிருந்து வந்திருக்காங்க.
1: குடும்பம் ஐந்து சரி குறிஞ்சகிருதாசுருடையின் உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக அங்கிருந்து பாடல் விபி கேட்டிருக்கிறார்.
2: பரமானந்தன் வசீகரன் வந்து ஹாய் அக்கா இனி அன்பான மதியின் அக்கா மடுத்து அண்ணாக்கு சொல்லிடுவாக்கு சொல்லியாது.
1: அதே போல எங்களோட வந்து தியாகு ஜனா இணைந்திருக்கிறார். அவரும் பாத்தீங்கன்னா அபுல் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி கல்முனையில இருந்து இணைந்திருக்கிறார். ஆமா தியாகு ஜனா. அதே போல கருப்பையா கலைச்செல்வன் பகவந்தராவிலிருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா சொந்தங்களுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். அதே போல பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு மீப்பிடி கந்தையில இருந்து.
2: அதே மாதிரி பெட்டால ட்ரஸ்ட் லைன்ல இருந்து வந்து சுரேந்திரன் வந்தீங்க. அதே போல எங்கட பிரகாஷ் வந்தீங்க. ரகு இருக்கிறார். கண்மணிக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இதோ

0: ஒலிகாரம்பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து மினந்திருக்கலாம் போட்டுதாக நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் தயாரா இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: ருஃபினா வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்லப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் டிக்கோயா ஹோர்லி தோட்ட பகுதியில் இன்று காலை பாரிய மண்மேடு வீதியில் சரிந்து விழுந்துள்ளது. இதனால் சில மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. சரிந்து விழுந்த மண்மேட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்ததை அடுத்து குறித்த வீதியில் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. குறித்த பகுதியின் பிரதான வீதியில் பல இடங்களில் மண் சரிவுக்கான அறிகுறியாக வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் காரில் வந்த நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் 35 வயதுடைய ஒரு சிவிலியன் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். மேற்கு கரையின் கல்கிலியா நகருக்கு அருகிலுள்ள இஸ்ரேலின் கொச்சாவ் யாயிர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. விபத்தை ஏற்படுத்திய காரை துரத்தி சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய துப்பாக்கிதாரியை சுற்று கொண்டதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனத்தையும் மீட்டுள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்லப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

மின்சார கண்ணா திரைப்படத்துக்காக அழகாக ஒளி துவைந்திருக்கிறது பாடல் நேர் சொன்னது. எல்லாருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒருமுறை சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தம்பானுடைய போட்டுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக இருக்கிறது. இந்திய இலங்கை செய்திகள், அது மட்டுமல்லாமல் உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள், குட்டி ஸ்டோரி வித் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களோடு வந்திருக்கிறேன். தொடர்ந்து சந்தோஷமாக இணைந்திருங்கள் மாலை 5 மணி வரைக்கும்.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலே அழகாக ஒளி துவைந்திருக்கிறது பாடல். சரி, சந்தோஷமாக 102.6 மற்றும் 102.7 அலைவரிசைகளில் வசந்தம் பானுடியின் போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் நாட்டு நடப்புகள் நிலவரங்களோடு வசந்த பானுடியின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி நகர இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதலாவது இரண்டு விடயங்கள் இருக்கிறது. முக்கியமான இரண்டு விடயங்கள் இன்றைய நாளுக்கான வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்க டாலருடைய கொள்வனவு விலை 331.22 ரூபாயாக காணப்படக்கூடிய அதே நேரம் அதன் விற்பனை விலை 341.4 ரூபாயாக அமைந்திருக்கிறது. இதேவேளை நாணய மாற்று விகிதத்தின் படி ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 440.27 ஆகவும் விற்பனை பெறுமதி 455.95 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. யூரோ ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 380.15 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. அதனுடைய விற்பனை பெறுமதி 394.50 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. அத்தோடு கனேடிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 236.23 ஆகவும் விற்பனை பெறுமதி 245.59 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 230.83 ஆகவும் விற்பனை பெறுமதி 242.67 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 254.88 ஆகவும் விற்பனை பெறுமதி 265.95 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சரி, மற்றும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இலங்கையிலே ஒரு பவுன் தங்கத்துக்கு அரசாங்கத்தினால் சுமார் 82,000 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது ஒரு பவுன் தங்கத்தினுடைய உண்மையான தங்க மதிப்பு சுமார் 358.700 ரூபாயாகும். ஆயினும் கூட ஒரு பவுன் தங்கத்தின் விலை தற்பொழுது 400,000 ரூபாய், அதாவது 400,000 ரூபாய் தாண்டி இருக்கிறது. இந்த நிலையிலே தங்க நகை கொள்வனவின் போது நுகர்வோரால் செலுத்தப்படக்கூடிய இறுதி விலையில் சுமார் 82,000 ரூபாய் அளவில் வரிகள் மட்டும் உள்ளடங்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு செய்கூலி மற்றும் அதோடு தொடர்புடைய செலவுகளை உள்ளடக்கித்தான் தங்க நகைகளின் இறுதி விலை தீர்மானிக்கப்படுகிறது. தங்க நகை வர்த்தகர்களுடைய கருத்துப்படி தற்போதைய வரிமுறையானது தங்கத்தினுடைய மதிப்பு மற்றும் செய்கூலி ஆகிய இரண்டுக்கும் 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியையும் அத்தோடு கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியையும் விதிக்கிறது. இந்த வரிகள் தங்க நகைகளுடைய சில்லறை விலையை கணிசமாக உயர்த்தியிருக்கிறது. விற்பனையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே தங்கம் மீதான வரியமைப்பை உடனடியாக மாற்றியமைக்குமாறும் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நகை வியாபாரிகள் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிகப்படியான வரி விதிப்பு காரணமாக நகைகளுடைய விலைகள் சாதாரண நுகர்வோரின் கைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்திருப்பதோடு உள்ளூர் நகைத்தொழில் கிட்டத்தட்ட 75% சுருங்கி போயிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்காக இருக்கிறது. தொடர்ந்து ஒழிக்கப்படுகிறது பாடல். சென்னை காதல் திரைப்படத்துக்காக வசந்தம் FM, the breath.

0: சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வட்டம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி 3.1 kilowatt மோட்டார் 35 liter ஸ்டோரேஜ் வசதி டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
0: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: என்பன அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

ஓட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக மாலை 3:30. சந்தோஷமாக பல்வேறுபட்ட விடயங்களோடு சரிப்படியான செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உலக பக்கம் அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஈரானிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஈரானிய ஏவுகணைகளை நடுவானிலே இடைமறித்து அளிப்பதற்காக தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக இயங்கி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அடுத்த சில மணி காலங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் தங்களது படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக ராணுவம் சில நிமிடங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தது. லெபனான் தலைநகரிலே இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பழிவாங்கப்படும் என்று ஈரானிய உயரதிகாரிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில்தான் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை லெபனான் எல்லைக்கு அருகாமையிலும் வடக்கு இஸ்ரேலிலும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மற்றும் படையினரின் இலக்குகளை குறிவைத்து தொடர்ச்சியான ஆளில்லா வானூர்தி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல் அமைப்பு அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் விமானப்படை இதுவரை இடைமறித்துள்ளது என்று கூறியுள்ள இஸ்ரேல், ராணுவம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் தொடர்பான அச்சமூட்டக்கூடிய காணொலிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதன்படி பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றை நிலநடுக்கம் தாக்கும் காணொலி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த நாட்டின் மெலிதா கிலாலா கிராமத்தில் மகாயாகாய் தொடக்கப்பள்ளியில் தான் இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய தினம் காலை நடைபெற்ற கொடியேற்ற விழாவின் போது ரிக்டர் அளவுகோலில் 7.8 ஆக பதிவான நிலநடுக்கம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் முழுக்கியிருந்தது. காணொலியிலே அந்த காணொலியில் பார்க்க முடிவது என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு பின்னால் ஒரு சிறிய கட்டடம் இடிந்து விழுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தெற்கு பிலிப்பைன்ஸின் மிண்டனாவா பகுதிக்கு அப்பால் இன்றைய தினம் 7.8 ரிக்டர் அளவில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 15 ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தில் 129 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

நாட்டு நடப்புகள் நிலவரங்களோடு வசந்த வானொலியின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைய நாள் முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், அரசாங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வலையமைப்பும் தன்னுடைய வேலை திட்டத்தினை முன்னெடுத்து வருகிறது. அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வீதி ஒழுங்கை கடைபிடித்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் செய்ய திட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நீங்களும் வந்து வீதியிலே பயணிக்கும் போது, வாகனங்களை செலுத்தும் போது, இல்லை என்று சொன்னால் நடந்து போகும்போது வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமாக உங்களுடைய வேகத்தை குறைத்து அதை அந்த வீதியிலே பயணிக்கக்கூடிய அளவிலே அளவான வேகத்திலே பயணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். சிறுவர்களாக இருந்தாலும் நீங்கள் மோட்டார் சைக்கிள்களிலே அழைத்து செல்லும் போது அவர்களுக்கும் ஹெல்மெட் போட வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுறது வந்து போலீஸுக்கு பயந்தோ இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய தண்ட பணத்துக்கு பயந்தோ இல்லாமல் உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற வாகனங்களை செலுத்தும் போது நீங்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டியதன் அவசியத்தையும் நீங்கள் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வீதி ஒழுங்குகளை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்லாமல் பாதசாரிகள் நடக்கக்கூடிய இடங்களிலே வாகனங்களை செலுத்த வேண்டாம். பாதசாரிகள் கூட வந்து மஞ்சள் கூட்டால் மட்டும் வீதியை கடப்பது சிறந்த ஒன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொலைபேசி பேசிக்கொண்டு வாகனத்தை செலுத்துவது தவிர்க்கப்பட்டால் மிக மிக நல்லது. மிக நல்லது என்று சொல்றதை விட தவிர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிக்னல் லைட்ஸை வந்து நீங்கள் கட்டாயமாக கடைப்பிடிங்க அப்படின்ற முக்கியமான விடயங்களை நீங்கள் கட்டாயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொடுக்குறோம்.

சந்தோஷமாக வசந்தம் வானொலியுடைய போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. பேரிடர் புயல் தாக்கத்தினால் கடலிலே மூழ்கியிருந்த தனுஷ்கோடி தரைப்பாலம் 62 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளிப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறித்த பாலம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வெளியே தென்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்வையிடுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மண்ணரிப்பு காரணமாக முகுந்தராயர் சத்திரம் கடற்கரை பகுதியில் இந்த தரைப்பாலத்தினுடைய ஒரு பகுதி தற்போது தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1964 ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் புயல் தனுஷ்கோடி நகரை பெரிதும் பாதித்ததுடன் அந்த பகுதியில் இருந்த பல கட்டமைப்புகள் கடலிலே மூழ்கியிருந்தன. இந்த நிலையில் பல தசாப்தங்களாக கடலுக்குள் புதைந்திருந்த தரைப்பாலம் மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, சந்தோஷத்தினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வெளிவர தொடங்கியிருக்கக்கூடிய தரைப்பாலத்தை தொழில் துறை ஆராய்ச்சியாளர்கள் விரைவிலே ஆராய்ச்சி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் கடலில் மூழ்கிய கட்டடங்கள், வீடுகள் மற்றும் பொருட்கள் இனி ஒவ்வொன்றாக வெளிவரவும் வாய்ப்பு இருப்பதாக சுற்றுலா பயணிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் இலங்கையை பொறுத்தவரையிலே செம்பியன்பற்று கடற்பகுதியில் கடற்றொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன கடற்றொழிலாளர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டிருக்கிறார். சக கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினரின் தீவிர தேடுதல் வேட்டையின் மூலம்தான் இவர் கரை சேர்க்கப்பட்டிருக்கிறார். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இவர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு கடற்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி மேல் தேடும்போது செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் நேற்றைய தினம் இரவு வளமை போல கடற்றொழிலுக்கு சென்றிருக்கிறார். இன்னும் கூட நீண்ட நேரமாகியும் அவர் கரை திரும்பாததால் அச்சமும் பயமும் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து செம்பியன்பற்று வடக்கு சென்ட் பிலிப் நேரிஸ் கடற்றொழிலாளர் சங்கத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கி தேடுதல் பணிகளை ஆரம்பித்திருந்தார்கள். பல மணத்தியாலங்கள் நடுக்கடலிலே முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதலின் பயனாக கரை பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த குறித்த கடற்றொழிலாளர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்.

0: சந்தோஷமாக போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஏராளமான விடயங்கள், செய்திகள், நடப்பு விவகாரங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக மாலை 4 மணி.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சுங்க வருவாயில் வாகன இறக்குமதிகள் சுமார் 30% பங்களிப்பை வழங்குவதாக சுங்கத்துறை பேச்சாளர் சந்தனா புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் மே மாதம் வரை பெறப்பட்ட வருவாய் தரவுகளும் இதனை உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்ந்து நாட்டுக்குள் வருவதாகவும் இறக்குமதிகளில் வீழ்ச்சி ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான கட்டணங்களில் மாற்றம் ஏற்பட்டிருந்த போதும் அரசின் வருவாயில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இஸ்ரேலும் ஈரானும் ஒருவர் மீது ஒருவர் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் துப்பாக்கி சூடு மற்றும் ஏனைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் தனது ட்ரூத் சமூக ஊடக தளத்தில் பதிவொன்றையும் பதிவிட்டுள்ளார். இருதரப்பும் ஏற்கனவே தங்களது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதால் மேலும் பதற்றத்தை அதிகரிக்காமல் அமைதியை நோக்கி நகர வேண்டும் என டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

ஜெயந்தர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி சந்தோஷமாக ஒளித்தோய்ந்திருக்கிறது. இன்றைய நாளில் முக்கியமான பல்வேறுபட்ட நாட்டு நடப்பு விவகாரங்கள் மற்றும் உலக இந்திய செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் நோர்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்த பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடியிருக்கிறார். நோர்வே செஸ் போட்டியின் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்திருந்தார். நோர்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அடைந்திருக்கக்கூடிய பிரக்ஞானந்தாவுக்கு இந்திய பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவை தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்ததுடன் பிரக்ஞானந்தாவும் விஜயும் செஸ் விளையாடியிருந்தார்கள். செஸ் போர்டு எடுத்து வர சொல்லி தன்னோடு முதலமைச்சர் செஸ் விளையாடினார் என்றும் முதலமைச்சர் செஸ் விளையாடுவார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்த பிரக்ஞானந்தா முதலமைச்சர் விஜய் 50 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கியதாகவும் கூறியிருந்தார். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் வெளியாக இருக்கிறது. ஜாசகம் எடுப்பதற்கான பிரதேச எல்லைகளை வகுத்துக் கொள்வது தொடர்பில் 3 ஜாசகர்கள் மத்தியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட வாக்குவாதம் உயிர் படுகொலையிலே முடிந்திருக்கிறது. இந்த சம்பவம் மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாத்தாண்டிய நகரிலே இடம்பெற்றிருக்கிறது. எல்லைகளை வகுத்துக் கொள்வது தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கடும் ஆத்திரம் கொண்ட 2 ஜாசகர்கள் ஒன்று சேர்ந்து மற்றைய ஜாசகர் மீது கூறிய ஆயுதம் கொண்டு கடுமையான தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது அவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் உயிரிழந்திருக்கிறார். சிலாபம் காக்கப்பள்ளி பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடைய யாசகர் ஒருவர் தான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாரவில போலீசார் மேலும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
4: பிளாட்டினா 100 ஸ்டைல் மற்றும் மைலேஜ் இரண்டும் ஒரே ரைடில். டிஆர்எல் ஹெட்லைட் மற்றும் ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் பிளாட்டினா 100 ஒரு வீரன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 011-4-700-550.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இது மக்கள் கூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். டேக் கேர்.

ஆசையா திரைப்படத்துக்காக ஒளி துவைந்திருக்கிறது பாடல். சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்தம் வானொலியின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு. நாட்டு நடப்புகள், நிலவரங்கள், நடக்க இருக்கின்ற விடயங்கள், நடந்து முடிந்த விடயங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேல் சபரகமுவ வடமேல் ஆகிய மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி, நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறது. மேல் சபரகமுவ ஆகிய மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி, நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதே நேரம் அனுராதபுரம், கம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும், அம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது. ஏனைய பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் காங்கேசந்துறை முதல் மன்னார் வழியாக கட்பட்டி வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மறு அறிவு வரும் வரை அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறது. தனியார் பேருந்து சேவைகளை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முதல் தனியார் பேருந்து சேவைகளை 50% குறைக்க தீர்மானித்திருப்பதாக சங்கம் அறிவித்திருக்கிறது. கொழும்பில்

விலை சூத்திரத்தின்படி அனைத்து எரிபொருள் விலைகளையும் அதிகரித்திருந்தது. அதன்படி ஒரு லிட்டர் ஓட்டோ டீசலினுடைய விலை 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு இணையாக பேருந்து கட்டணத்தை 5% அதிகரிக்க வேண்டும் என பேருந்து சங்கங்கள் கோரி வருகின்றன. இந்த நிலையில் பேருந்து கட்டண திருத்தங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை எந்தவித உடன்பாடும் இன்றி நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. போடுதாக நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 4:31.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

சந்தோஷமாக இதுவரை நேரம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தோம். இதுவரை நேரம் இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள வருகிறார் ஆர்ஜே ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலே தம் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றார்கள். அது தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டிய தேவை உள்ளது. தாம் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டுவர முடியும் என சலே தம்மிடம் கோரியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்தரணிகள் குழாமினரும் அருகில் இருந்தனர். ஆனால் அவ்வாறான ஒரு தேவை இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என நம்புகின்றேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் என கூறியிருந்தேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையிலேயாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதாக என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிமை உண்டு. எனவே அந்த விசாரணைகள் எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல்கள் தொடர்ந்தாலும் அமைதியை நோக்கிய முன்னேற்றம் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் உடனடி போர் நிறுத்தத்தை நோக்கி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. அறியாமையே அல்லது முட்டாள்தனமோ இதில் தடையாக இல்லாவிட்டால் அமைதியை நோக்கிய செயல்முறை வெற்றிகரமாக முன்னேறி வரும் எனவும் அவர் தனது ட்ருத் சோசியல் தளத்தில் தெரிவித்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு. 10 லட்சம் முதல் பரிசு. 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம். 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள். 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான குழுகுழுப்பான கலகலப்பான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள், உங்கள் அனைவரையுமே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: ரைட், இன்றைய நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு நாங்க வந்தாச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. எங்க இருந்து வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. சோ கால் பண்ண வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-7-5-0-0-1 அப்படி இல்லாடி 11-2-7-5-0-0-1 கால் பண்ண எங்களோட பேச முடியும்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது? உமாச்சந்திரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம், எப்படி போகுது? விலங்குல நல்லபடியா போய் கொண்டிருக்கேன். வெளியில மழையா சத்தம் கேக்குது சலசலன்னு. அதுதான் நானும் நினைஞ்சா
1: வந்தேன்.
0: ஆமா,
1: உமாச்சந்திரன் வெளியிலயா இருக்கீங்க இல்லாட்டி வீட்டுக்குள்ளயா இருக்கீங்க? வெளியில இருக்கீங்களா? வெளியில என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மலையில ஆடிட்டு இருக்கீங்களா? அப்படியா, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க. சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உமாச்சந்திரன்? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்குது?
0: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியோடு எனது கொண்டமைக்கு.

0: சூப்பரான ஒரு பாடல் இருக்கட்டும். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கிறீங்க.
1: நேரம் மாலை 5:15.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
3: கிட்டப்ப.

0: தலைமையாக தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: Sri Lanka. Wasn't FM 102.6, 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Wasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: 102.6 102.8 அலை வரிசைகளில் 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: சரி, இந்த நேரத்துல ஒரு விஷயத்த வந்து நாங்க ஞாபகப்படுத்தணும். ஐடிஎன் ஊடக வலையமைப்பு வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பயணத்தின் போதான பாதுகாப்பு பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் விதமாக டேக்கே அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இதன் தாக்கத்தை வந்து எடுத்துரைக்கும் வகையாக பாடசாலைகளுக்கே சென்று இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த நாடகம் மூலமாகவோ கருத்தரங்குகள் மூலமாகவோ இந்த வீதி விபத்துகளால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி எடுத்துரைத்து ஒரு நல்ல எதிர்கால பிரஜையை உருவாக்குறதுக்காக இந்த டேக்கே எனும் செயல் திட்டம் தற்போது ஐடிஎன் ஊடகம் செயல்படுத்தி வருகிறது என்பதையும் இப்ப நாங்க வந்து ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம்.
2: சரி, இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பேசுறதுக்காகவும் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருது?
3: நீஷா.
2: எப்படி இருக்கீங்க நீஷா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீஷா?
3: உங்களோட
1: குரல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது.
3: இன்னைக்கு
1: அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
3: நன்றி,
2: நன்றி, நன்றி.

0: அத்துதல திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நேரம் மாலை 5:32.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து
1: ஒரு கோயில் பண்ணில் இந்த காதலன்றி
0: பல்லாயிரம் பாடல்களுக்கிடையில் ஓர் பாடல்.

0: listening to Vasantham Express. Vasantham Express. Vasantham FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் இப்போது 5:40 ஆகி கொண்டிருக்கிறது.
2: இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாருது?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாங்கள் கந்தோடையிலிருந்து குடாட்டினால் ரமேஷ்குமார் இருக்கிறேன்.
2: ரமேஷ்குமார்,
1: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கு.
2: அப்புறம் ரமேஷ்குமார், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
3: நான் இப்போ வீட்டோட இருக்கிறேன். நான் ஒரு மாற்று திறனாளி. நான் இப்போ ஒரு வருடமாக எங்கள் கண்பார்வைக்கு வந்து வீட்டோட இருந்து வசந்தம் கொண்டிருக்கின்றேன்.
1: சூப்பர் சூப்பர். அப்புறம் வசந்தம் நிகழ்ச்சிகள் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
3: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும்.
1: ஓகே, என்ன நிகழ்ச்சி கூட பிடிக்கும்?
3: கொண்டாட்டம்.
1: சரி, ஓகே. எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே கொண்டாட்டமா தான் இருக்கும். வேணா
2: விடுமுறை கொண்டாட்டத்துல இருந்து எல்லாமே கொண்டாட்டம் தான். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: சரவிகன்
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் இயக்குனர் ராஜ் கபூர்.

0: ஏடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

மொத்தமிட்டில் வசந்தம் FM. The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: 106 streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Wasn't them Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க வசந்தம் எஃப்எம்ல
2: 102.6 102.8 அலைவரிசைகளில் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு?
3: பாலகிருஷ்ணன்.
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும்.
1: எங்க ஊர்ல என்ன மாதிரி காலநிலைகள்?
3: காலநிலை மழையா தான் இருக்கு, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு.
1: என்ன மாதிரி போகுது?
3: என்னது,
1: யார ட்ரை பண்றீங்க?
3: இல்ல இல்ல,
1: இன்னைக்கு லாபம் இன்னைக்கு
3: லாபத்தை உடனே பாக்கிறாரு.
1: அப்படி என்ன? சரி, அப்ப வசந்த எல்லாருக்கும் கோல் அடிச்சு சொல்லணுமா? சரி, ஓகே. அப்புறம் நல்ல ஒரு பாடல் தரம் கேளுங்க. அர்ச்சனையா
3: மற்றும் மனைவி ராசம்மாள், மகள் சசிகலா, சசிகுமார் குடும்பத்தார்கள் மற்றும் உங்கள் இருவருக்காகவும் வசந்தி கேட்டுக்கிட்டு அன்பருக்காகவும் மற்றும் பக்கத்துல இருக்காரு
2: தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: அதான் சொல்லிட்டேன்ல.
1: வசந்தம் FM 102.6 102.8 The Energetic Evening Drive Vasantham Express on Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
0: 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க.
2: ரைட், உங்களோட பேசுறதுக்காக.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
0: நாங்க குடிச்சிட்டோம், நீங்க குடிச்சீங்களா? சரி, விளங்குதாம்மா. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது உங்க அன்புல வந்து எனக்கு வாய
3: அடைச்சிட்டேன்னா.
2: சரி, ஓகே. அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: உங்களுக்கு இருவருக்காகவும், மூதர் வடிவேலு, அருள்மொழி, பத்மா அம்மா, முதலாளி அம்மா, பாதுக்கு சின்ன தம்பி இங்கிரிய ராவி, ஆட்டோ விஸ்வநாதன் தம்பி தான் ராமஹந்தி, மற்ற விமா சந்திரன்
0: என்ன பாடல்?
3: ஒரு நாள் ஒரு கடவுள் படுத்து
2: பாட்டு
3: கடவுள் படம்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டு போய்க்கு. நன்றி.
3: நன்றிமா.
2: நன்றி நன்றி.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க.
1: நேரம் மாலை 6:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும்

0: சுந்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்துவம்.

0: with Shiva and Anandi.
1: நேரம் 6 மணி 37 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க.
2: 102.6 102.8 அலைவரிசைகளில் 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு
1: அன்பான உறவுகளுக்காக நல்ல பாடல் தாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அதே மாதிரி மயில்வெளியும் வந்திருக்காங்க, இனிமையான வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி.
2: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் சபமல்கந்த பெரிய குறியானையில் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஆய் சிஸ்டர் ப்ரோ குட் ஈவினிங், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல். ஹஸ்பண்ட் நிரோஷன், மகள் நிசாந்தினி, மகன் நிலுக்ஷன் ஆகியோருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ரொசலகமையிலிருந்து குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: ரைட், விஜயலட்சுமி இணைந்திருக்கிறாங்க, லோகநாதன் வந்திருக்கார், மகேந்திரன் நட்ராஜன் நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்வின் பிரபு வந்திருக்காரு நிகழ்ச்சியோடு, பாபு நாகசாமியின் நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க.
2: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. இதே ரத்னம் இணைந்திருக்காரு ஆதயம் பதியிலிருந்து, இருவருக்கும் மாலை நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய
1: பழக்கம். 2.6 102.8 தினை உலகின்

சமயத்தில் வசந்தம் எஃப்எம் நேரம் இரவு 7 மணி.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: செலவுக்காக விமலின் சத்தியாகிரகத்தில் அமைதியின்மை, சத்தியாகிரகத்துக்கு சட்ட ரீதியிலும் பிரச்சினை. எந்த நிலைமைக்கு மத்தியிலும் ஈஸ்டர் விசாரணைகளின்றி பின்வாங்க வேண்டாம், கத்தோலிக்க சபை கோரிக்கை. 21 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் கொட்டிக்காவத்தையில் பெண் ஒருவர் கைது. காங்கிரசன் துறை மன்னார் ஊடாக கற்பிட்டு கடற்பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு, இன்று முதல் ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பம். ஈரான் மீது பதி தாக்குதல் நடத்த வேண்டாம் என ட்ரம்ப் பெஞ்சமினுக்கு அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள அரச உளவு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலே தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை 10 மணி அளவில் அரசு உளவு பிரிவு முன்னாள் சுரேசலை தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த சத்தியாகிரகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் பல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் போலீசாருக்கிடையில் பல சந்தர்ப்பங்களில் அமைதியற்ற சூழலும் அங்கு ஏற்பட்டது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமனி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுரேசாலே தம் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றார்கள். அது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை உள்ளது. தாம் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டுவர முடியும் என சலே தம்மிடம் கோரியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இணைந்த சட்டத்தரணிகள் குழாமினரும் அருகில் இருந்தனர். ஆனால் அவ்வாறான தேவை ஒன்று இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என நம்புகின்றேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் என கூறியிருந்தேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலேயாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிமை உண்டு. எனவே அந்த விசாரணைகள் எந்தவொரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். காங்கிரசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பிட்டு வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை இன்றைய தினம் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் மேல் சபரகமுக வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டுச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலுமான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவூடாக காங்கேசன்துறை வரையிலும் மற்றும் கற்பட்டியிலிருந்து கொடும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டி ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வு கொழும்பு மாநகர சபை வளாகத்தில் இடம்பெற்றது. இவ்வருட ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் 37,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வெண்ணிக்கை 10,000 அதிகரித்துள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அதில் கொழும்பில் 100 வீதமானோரும், கம்பகாவில் 17 வீதமானோரும், களுத்துறையில் 6 வீதமானோரும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபைக்குள் மாத்திரம் 2,000 அண்மித்த டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்கமைய இன்று முதல் 3 டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் கொழும்பு மேயர் விராயக்கலி பால்தசார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 14 மாவட்டங்களில் 72 சுவாதர வைத்திய அதிகாரி பிரிவை உள்ளடக்கி இவ்வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. 21 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட போலி அமெரிக்க டாலருடன் கொட்டிக்காவத்த பகுதியில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த பண நோட்டுகள் வெளிநாட்டில் அச்சிடப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பாரிய அளவில் அமெரிக்க டாலர்கள் மற்றும் உள்நாட்டு நாணயத்தாள்களை போலியாக அச்சிடும் நிலையம் தொடர்பில் கிடைத்த தகவலுக்கமைய சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது போலியாக அச்சிடப்பட்டிருந்த 21 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட டாலர்களுடன் 53 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் கல்கிஸ்ஸே பகுதியில் இரவு நேர களியாட்ட விடுதி ஒன்றை நடத்தி வந்துள்ளதாகவும் அங்கு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நபருடன் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகளுக்கமைய குறித்த வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஒரு வருடத்துக்கும் மேலாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் வேரகிரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொள்முதல் நடைமுறைகளில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாகவே இந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, தற்போது அந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளார். தற்போது சுமார் 150,000 வாகன இலக்க தகடுகள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலுவையில் உள்ள இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் அனைத்தும் வரும் மாதங்களில் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என அதிகாரிகள் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளனர். இலக்க தகடுகள் அச்சிடப்பட்டு தயாரானதும் அது குறித்து வாகன உரிமையாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் புதிய குறுஞ்செய்தி அறிவிப்பு முறையொன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹெரத் அந்தந்த நாடுகளின் பாராளுமன்றங்களில் விசேட வரவேற்பை பெற்றுள்ளதாக வெளி விவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிறைவடைந்த நியூசிலாந்து விஜயத்தின் போது அமைச்சர் விஜித் ஹெரத் தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் அந்நாட்டு பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்திருந்தனா். இதன்போது இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினரை நியூசிலாந்து பாராளுமன்ற சபாநாயகர் உத்தியோகபூர்வமாக வரவேற்றார். இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்திருந்த அமைச்சர் அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையின் நேரடி கேள்வி நேர விவாதங்களை நேரில் பார்வையிட்டார். இதன்போது ஆஸ்திரேலிய பாராளுமன்ற சபாநாயகர் மில்டன் டிக்கினால் அமைச்சர் விஜிதகரத்துக்கு விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாராளுமன்ற உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து இருதரப்புக்கும் இடையில் முக்கிய உடன்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளன. ஹட்டன் பகவந்தலாவை பிரதான வீதியில் டிக்கோயா வோலி தோட்ட பகுதியில் இன்று காலை பாரிய மண்மேடு வீதியில் சரிந்து விழுந்ததில் அந்த வீதியுடனான போக்குவரத்து சில மணி நேரம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது. எனினும் தற்போது ஒருவழி போக்குவரத்துக்காக அவ்வீதி சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலையினால் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையானது சரிந்து விழுந்த மண்வெட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொடரும் மழையுடனான வானிலையால் ஹட்டன் பகவந்தலாப பிரதான வீதியின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அறிகுறியாக வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அவ்வீதியில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகள் விழிப்புடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகளும் நோர்வோட் நிர்வாக பொறியியலாளர் அலுவலக அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கை சுற்றுலாத்துறையானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையை எட்டியுள்ளது. கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 145,745 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மே மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை இதுவாகும். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அண்மைய தரவுகளின்படி 132,919 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்த 2025 ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.6% வளர்ச்சியாகும். இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடுகளின் வரிசையில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் அங்கிருந்து 60,342 பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய ராஜ்யம் 9,248, சீனா 9,156, ஜெர்மனி 6,734 மற்றும் ஆஸ்திரேலியா 6,414 ஆகிய நாடுகள் தரவரிசையில் முன்னிலையில் உள்ளன. இந்த வரலாற்று சாதனையானது சுற்றுலாத்துறையின் திருப்பு முனையென வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜிதகேரத் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ள பின்னணியில் ஈரான் முதலாவதாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தாது விலகியிருக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமருக்கு அறிவுறுத்தியுள்ளார். எவ்வாறெனினும் மேற்கு மற்றும் மத்திய ஈரான் ராணுவ தலைமையகங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது தாம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெஹ்ரான், தப்ரீஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனான் மீதான தாக்குதல்களை கண்டித்து ஈரான் நேற்றிரவு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்நிலையில் அதற்கு உடனடியாக எவ்வித தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என இஸ்ரேல் பிரதமரிடம் அமெரிக்க ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் அதனையும் மீறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் காரணமாக தெஹ்ரான் விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போலி பட்டியலில் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணி மூன்றாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. நடைபெற்று முடிந்த நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் நியூசிலாந்து அணி பெற்ற இந்த தோல்வியடுத்து புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி மூன்றாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. 2025-2027 ஆண்டுகளுக்கான ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி முதல் இடத்திலும் தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாம் இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: சலவுக்காக விமலின் சத்தியாகிரகத்தில் அமைதியின்மை, சத்தியாகிரகத்துக்கு சட்ட ரீதியிலும் பிரச்சினை. எந்த நிலைமைக்கு மத்தியிலும் ஈஸ்டர் விசாரணைகளின் பின்வாங்க வேண்டாம், கத்தோலிக்க சபை கோரிக்கை. 21 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் கொட்டிக்காவத்தையில் பெண் ஒருவர் கைது. காங்கேசன் துறை மன்னார் ஊடாக கற்பிட்டி கடற்பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு, இன்று முதல் ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பம். ஈரான் மீது பதி தாக்குதல் நடத்த வேண்டாம் என ட்ரம்ப் பெஞ்சமினுக்கு அறிவிப்பு. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 22, 45, 49. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 22, 45, 49. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 170 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,53,160 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 573 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி சிம்மம், வெற்றி இலக்கங்கள் 1, 3, 41, 48. மீண்டும் ஒரு முறை ராசி சிம்மம், வெற்றி இலக்கங்கள் 1, 3, 41, 48. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 30 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,50,45,920 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 32 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான மஞ்சள் நிற ராசி அமைச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 3, 37, 57, 59. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 3, 37, 57, 59. சூப்பர் கேஸ் டெலிப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 2, 2, 4, 3. மீண்டும் ஒரு முறை ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 2, 2, 4, 3. சூப்பர் பரிசு ரூபாய் 1,318 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 60,22,880 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 1,321 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான ஊதானிற சூப்பபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 30, 72, 75, 77. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 30, 72, 75, 77. லக்கி சான்ஸ் இழப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 2, 5, 5, 7, 3. மீண்டும் ஒரு முறை ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 2, 5, 5, 7, 3. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 537 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 60,10,280 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 539 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளநீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சட், வெற்றி இலக்கங்கள் 48, 55, 56, 71. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சட், வெற்றி இலக்கங்கள் 48, 55, 56, 71. சூப்பர் இலக்கம் 15. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 15. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,158 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,33,78,200 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,866 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்பின் பச்சை நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்ரிதன சம்பதுவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 2, 1, 1. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 2, 1, 1. சூப்பர் பரிசு ரூபாய் 207 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 31,65,460 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 208 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான ஊதானிற சுப்ரிதன சம்பத லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜெயா சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 1. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 1, 1. ரூபா 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 21 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 51,56,080 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத செம்மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 8, 18, 22. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 8, 18, 22. ரூபாய் 2,00,000 பரிசுகளில் வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 30,48,400 ஆகும். எதிர்வரும் சீட்டுக்கான இளநில நிற சசரி அச்சிடப்பட்டுள்ளவர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: best live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் 7:34 ஆகி கொண்டிருக்கிறது.
2: 9 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: ரைட், இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சந்தம் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். வணக்கம். யாருது? யார் பேசுறீங்க?
3: லோஷா.
2: லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா?
3: நான் நல்ல
1: சுரம். ஓகே. என்ன லோஷா உங்களோட பேர்? முழு பேர்
3: என்ன?
1: அப்படி சொல்ல வேண்டியது எனக்கு ரோசான்னு கேட்டுச்சு.
2: எவ்வளவு அழகான பேரை வச்சுக்கிட்டு. மீன லோச்சினி, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: என்ன
2: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: புட்டா வைக்கிறீங்களா? புட்டு சாப்பிடாம இருக்கேல, கஷ்டம்
3: என்ன?
1: புட்டு சாப்பிடாம இருக்கேல, என்ன சரியான கஷ்டம்? கஷ்டம் தெரியுது. புட்டுக்கு என்ன ஹரி? அப்படிதான் ஒரு கறியோட முடிச்சிடுவோம். பருப்பு தேசிய உணவு தெரியுது. சரி, ஓகே. அப்புறம் வீட்டு எத்தனை பேருக்கு
3: சமைக்கிறீங்க?
1: அப்போ உங்களுக்கு ஒரு ஓடே கொடுக்கணும் சமையல் கலாய்சியா மணியண்டு. சரி, ஓகே. அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் புட்டு சாரி பாட்டு மட்டும்?
2: இன்னும் ஒரே சிரிப்பா இருக்கே.
3: இல்ல அண்ணா,
1: சரி, சிரிச்சவனு புட்டுக்கு உப்பள்ளி கொட்டுறையில. இப்ப யாருக்கு பாட்டு வேணும்னு கேட்டா போடுவேன் நல்ல பாட்டு. பாட்டு தரையில அவருக்கு தரையில அவருக்கும் தரையில புடி கேட்டா தர்றேன். சரி, நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-2775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-2775-111 என்ற இலக்கத்திற்கு.

Streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.

0: ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன் லிப்பிஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கிறீங்க.
1: 102.6 102.8 அலைவரிசைகளில் 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருது? ஆஷா. ஆஷா, என்ன ஒரே சத்தமா இருக்கு
2: வீட்டுல?
1: காத்து சத்தமா? யாரும் கதைக்கிற சத்தம் கேக்குதே. அப்படியா?
0: சரி, எங்களுக்கு மன பிராந்தியா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: ரொம்ப நல்லா போகுதுன்னா.
0: ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அப்புறம் ஆஷா சொல்லுங்க, என்ன சைலண்டா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க இனிதான் சாப்பிடணும். சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: ரொம்ப நல்லா இருக்காங்க.
0: எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? வெளியா வந்து
2: பேசுறதுக்கு
0: முதல்ல நாங்க பேசுறதுதான் திருப்பி கேட்டிருக்கு போல.
1: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ஆஷா?
2: அதுக்கு
1: யாருக்கு ஹாய் சொல்லணும்? அசாம். அசாம், ஹாய் அசாம்.
0: யாரு அசாம்?
1: சரி சரி, இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க ஆஷா?
2: நன்றி.
1: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: நன்றி நன்றி.

0: Vibes streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.
1: Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
2: இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக
3: வணக்கம். வணக்கம், யாரு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஆட்டோ விஸ்வநாதன்,
3: ரொம்ப நாளைக்கு நல்ல நல்ல தமிழ் எல்லாம் கேக்குறேன். எங்க இருந்து
4: பேசுறீங்க?
2: அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா
4: விஸ்வநாதன்?
3: ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி தான் ஷோ போல இருக்கு. நாங்க போய் டக்குனு பாட்டு அடிச்சுட்டு நாங்க போய் சாப்பிட்டோம், நீங்க என்ன செய்யுங்க? சரி, ஓகே, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
4: நண்பர்கள்
3: நன்றி, நன்றி, நன்றி. ராஜோகே, இதே மாதிரி தெய்வலையில வந்து வாசனா ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காம். அங்க வந்து லேப்ல ரொம்ப சத்தமாக நாங்க வந்து வசந்தம் போட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகமாதான் வேலை செய்யறதுல போல இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நல்ல பாடல் வரப்போகுது. இப்ப கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்தும் 9 மணி வரைக்கும்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? மாத்தலையில இருந்து யார் பேசுறீங்க? ஃபரிதா.
0: சரி, அந்த பின்னால போற ரேடியோட சவுண்ட் கொஞ்சம் குறைப்புமா?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ.
0: சரி, அவங்க போயிட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: விலங்கல என்னது?
1: முஹைதீன். முஹைதீன், எப்படி இருக்கீங்க முஹைதீன்?
0: என்ன நடக்குது வாழ்க்கையில?
1: சரி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
0: சரி, ஓகே. எங்க குவைத்ல எங்க இருந்து பேசுறீங்களா?
2: இல்ல சார், குவைத்ல இருந்து.
0: குவைத்ல குவைத்ல குஹ மஞ்சுமல் பாய்ஸ் யூனோ. சரி, ஓகே. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க
2: சார்? எனவே குடும்ப
0: பாடல் இருக்கு.

0: ஃபோர்ஸுடன் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நேரம் இரவு 8:31.
2: நிகழ்ச்சிகளில் முதல் தரமான வசனம் ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: 102.6 102.8 அலைவரிசைகளின் ஊடாக இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
2: தம்பி சுவாவுக்கும் அனந்த மேனத்துக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
2: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத்.
1: அப்துல் மஜீத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா சும்மா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கிறது? சும்மா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கிறோம். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சும்மா இருக்காங்களா?
2: எல்லாரும் சும்மா இருக்கிறோம் சார்.
0: சரி, அப்புறம் சாப்பிட்டாஜா?
2: ஓ, நைட் சாப்பாடு 8 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டேன்.
0: 8 மணி? 44 நிமிஷமா அது சாப்பிட்டேன்னு? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, என்ன சாப்பாடு?
2: சாப்பாடு இடியாப்பமும் மீன்கறியும் கோழி சாம்பாரும்.
0: அடடா, நல்ல காம்பினேஷனா இருக்கு. நீங்களா சமைச்சீங்க? நீங்களா சமைச்சீங்கன்னு கேட்டேன்.
2: இல்ல இல்ல, வைஃப் அம்மாங்க, நான் இல்ல.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: இந்த பாடலை கேட்கறது தம்பி சிவா, அன்பு சகோதரி மாமனல்ல நிஷா அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பயனாளி இருக்கும் சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் மொஹமட் சயீத் சின்ன மாலுக்காவும், தோப்பூர் ஹனிவாசர் அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், சிறுப்புக்கு சொந்தக்காரி பருத்துவி அருள்மொழிக்காகவும், நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஈடனையா அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, முக்கியமாக தோப்பூர் மொஹிதீன் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, தோப்பூர் மொஹிதீன் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, நீங்க தரும் பாடலை இறுதி நேராக சேர்த்துக்கொண்டு, உங்க இருவருக்கும் என்ன அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி
2: நன்றி
0: நன்றி. நடிகர்
1: இயக்குனர் ராஜ்கபூர்.
0: ஓகே, அவருடைய பாடல் தான் அடுத்ததாக வருது. தொடர்ச்சியாக இணைந்திருங்க. 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு.

0: சூப்பரான பாடலோடு அடுத்ததாக சூப்பரான ஒரு ஆர்ஜி வர போறாரு. அவர் ஒரு நாள்ல ஒரு ஷோ மட்டும் இல்ல, 9 ஷோ நான் தனியா செய்வேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காரு. ரைட், ஓகே, இவ்வளவு நேரம் முடிந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள். மறுபடியும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன். உங்கள் மூர்த்தி தொடர்ந்து வசந்த நிலாவோடு கிளையத்தில் சங்கர்.

நன்றி ஆனந்தி மற்றும் சிவா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிறா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்க சங்கர். உயிரே உயிரே, உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லை அடி. உண்மைதான் இல்லையா? காதலிக்கும் போது இந்த உணர்வுகள் எங்கிருந்தா எட்டி பார்க்கும் அப்படின்னு தெரியல. உனக்காக நீ, எனக்காக நான், நமக்காக நாம் மட்டும் அப்படின்னு இருக்கிற அந்த உலகமே தனி இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த காதலுக்குள்ள வர்ற சின்ன பிரிவும் கூட ஒரு மிகப்பெரிய பாரமாய் இதயத்துள் கணக்க ஆரம்பிச்சிடும். அப்படியான பாரங்களுக்கு இந்த இசை மட்டும்தான் இந்த இரவில் மருந்தாக அமையும். அந்த மாதிரி இதமான இசைகளில் உங்கள் மனங்களையும் உங்கள் இரவுகளையும் கொஞ்சம் தாளாட்ட வருகிறது வசந்த நிலா. அழைப்பு ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியில் முதலாவது நேயர். வணக்கம். வணக்கம். அவரோட அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி செய்யுங்க. 12 மணி வரை நான் இருப்பேன் உங்களோட. அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்கள் உணர்வுகளை கூட என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். சிலர் 1000 உறவுகள் சுற்றி இருந்த போதிலும் தனியாக தனது அறையில் ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பிரிவோடு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தருணத்தில் காற்றில் காற்றலையில் வரும் இந்த பாடல்கள் தான் உங்கள் இரவுகளை மிக அமைதியாக்குறதுக்கான ஒரே மருந்து. இப்போ நம்மோட வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நிஷா மாவனல்.
0: நிஷா மாவனல், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம் சார். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நானும் சுகமாக இருக்கிறேன். சொல்லுங்க நிஷா.
1: வசந்தமகம்ங்கிறது நோய்க்கு மருந்தாயிருக்கும், பசிக்கு உணவாயிருக்கும். எந்த பாட்டை கேட்டாலும், இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும் சந்தோஷமா இருக்கும் சார்.
0: நன்றி நிஷா. அடுத்த பாடல் இருக்குமா? யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்?
1: இந்நேரம் சகோதரி ஜம்பால இருக்கிற சசிமா, கம்பா அப்துல் மஜித், அருள்மொழி, இங்கிரிய ரவி மற்றும் எங்களுடைய
0: அறிவிப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய நண்பர் அனைவருக்கும் போடுங்க சார். நன்றி. நன்றி அழைப்பு. காதல் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகள் பிரச்சனைகள் இருக்கும். காதல் அப்படிங்கும் போது வேற்றுமை பார்க்க முடியாது இல்லையா? காதல் என்றால் ஒன்றுதான். காதல் எப்போதுமே ஒரு முறை தான் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒருவர் மேல் ஒரு காதல் மலர்ந்துட்டா அந்த காதல் என்றைக்குமே மாறாது. அது நாம காரணங்கள் சொல்லி பிரிந்து சென்றாலும், வெறுப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டாலும், ஆள் மனதில் அந்த காதல் என்றுமே காத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஆரம்பங்களிலிருந்து வரப்போகிற பாடல்களில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011களின் இறுதியில் ஒரு புதிதாக இசையமைப்பாளர் ஒருவர் வந்திருந்தார். அவர் ஆரம்பத்தில் தந்த பாடல்கள் எல்லாமே அவரை இந்த உயரத்துக்கு தூக்கி நிறுத்தும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இளையராஜாவுக்கு ஒரு அன்னக்கிளி மாதிரி, ஒரு ஏஆர் ரோமானுக்கு ரோஜா மாதிரி, இல்லை என்றைக்கும் இலசுகள் மனதில் மின்னலே பாய்ந்து கொட்டிருக்கும் மின்னலை திரைப்படத்துக்கு இசையமைத்த ஹரிஷ் ஜெயராஜ் மாதிரியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருக்கும் அமைந்த மாதிரியான ஒரு சிறப்பான திரைப்படத்தோடு வந்தவர் தான் நம்மளோட ராக்ஸ்டார் அனிருத் அவர்கள். திரையுலகுக்கு வந்து 15 வருடங்கள் ஆகின்றது அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது, இத்தனை ஆண்டுகள் இந்த சிறுவன் அல்லது இந்த இளைஞன், 20 வயது கொண்ட இளைஞன் இந்த ஜாம்பவான்கள் நிறைந்த இசை உலகத்தில் நீடித்திருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் அவர் அவரோட இசையோடு சொன்னார். இப்போ ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்ப போகிறேன். இந்த பாடலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்த காலத்தில் இந்த ஒரு பாடல் அப்போது இருந்த இலசுகள் மனசில் எல்லாமே அன்று முதல் இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அனிருத் அவர்களே இசையமைத்து அனிருத் அவர்களே பாடும் இந்த பாடல் கனவே கனவே அப்படிங்கிற ஒரு பாடல். மிக அருமையான ஒரு காதல் அல்லது காதலின் பிரிவை சொல்லக்கூடியமான ஒரு பாடல். பாடலை கேளுங்க, தொடர்ந்தும் அழைப்பினை ஏற்படுத்துங்க.

சார் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லோ ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல ரெண்டு லோ ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

0: எத்தனை மனங்களுக்குள் எத்தனை எத்தனை உணர்வுகள் இல்லையா? அழைப்பு ஏற்படுத்துங்க, பேசலாம், உரையாடலாம், கதை பேசலாம், அல்லது உங்கள் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். வசந்த நிலாவில் நானும் அழைப்பின் ஏற்படுத்துங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம் அம்மா. வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருமா? சரி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பேர் என்னதும்மா? யாரெல்லாம் சேர்த்து அடுத்த பாடல் கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் இணைத்துட்டு கேட்கலாம். ஓகே, நன்றி அம்மா அழைப்பினை எடுத்ததுக்காக. நன்றி, பை பை. சரி, அவங்களை தொடர்ந்து நீங்களும் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாழ்ப்பாணத்துல இருந்து சாந்தினி.
0: சாந்தி, எப்படி இருக்கீங்க?
1: சாந்தினி.
0: சாந்தினியா? சாந்தினி, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கு
0: பொதுவா என்ன மாதிரியான காதல் பாடல்கள் பிடிக்கும்? பாடல்கள் இதுகளையும் கேட்டு பாருங்க, சரியா? யாரெல்லாம் விண்ணத்து கொள்ள போறீங்க?
1: எனக்கு திருவண்ணாமலை ஜோராணி, சின்னையா மகாதேவ்,
0: காதலை பிரித்து வைக்க முயற்சி செய்வாங்க. ஆனா அப்படி முயற்சி செஞ்சாலும் முடிகிற காரியமா என்ன? ஏன்னா அதுதான் காதலாச்சு, வரையறைகளும் வரைமுறைகளும் கடந்ததாச்சு. இப்படிதான் இந்த பாடலும் வரப்போகிறது உங்களுக்காக. இந்த பாடலின் இசையமைப்பாளரும் இந்த காலகட்டத்தில் இப்போதைய தலைமுறையின் ஒரு இசையமைப்பாளர். ஆனாலும் இந்த பாடலை கேட்டு பாருங்க. இந்த பாடலும் இந்த பாடல் சொல்லும் பிரிவின் வலியும் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது அந்த இசையில் அப்படிங்கிறது புரியும். அப்படியே அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோட உரையாடலாம். இப்போ உங்களுக்காக அந்த பாடல்.

0: முப்பொழுது முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். ஜிவி பிரகாஷ்குமார் என் இசையில் தாமரையின் வரிகளில். இந்த திரைப்படம் வந்த காலகட்டங்களில் இந்த பாடல் அல்லது இந்த பாடலுக்காக அவங்க செய்திருந்த அந்த காட்சி அமைப்புன்னு சொல்லி எல்லார் மனங்களையும் கவர்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சி கொஞ்சம் விலசுகளின் காதலையும் தூசி தட்டி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறது. அலுவலக ஏற்படுத்தினோட இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட. அடுத்ததா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் பஞ்சத்துறையில இருந்து லலிதா பேசுறேன்.
0: லலிதா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்றீங்க நீங்க? வீட்டுல இருக்கீங்களா? ஊர்லயே தான் இருக்கீங்களா இல்ல வேலை நிமித்தமா வேற எங்கேயும் இருக்கீங்களா? நீங்க மட்டுமே காதலிக்கிறதும் நீங்க மட்டுமே பழைய பாட்டும் கேட்டா அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றது? காதலிக்கும் வயதில் இருக்கவங்க என்ன பண்றது? சரி லலிதா அம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: பாடலை கேட்கறதுக்கு சாந்தகுமார், கிஷோக்குமார், அசோக்குமார், மற்றது டயானா, டயான்சன், டினோஷன்
0: அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி அம்மா,
1: பயன்படுத்தினதுக்காக.
0: சரி, அவர்களை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை குறைச்சு வச்சிருவோம். யார் இது?
2: நல்லா இருக்கீங்களா? கொழும்புல இருந்து லக்ஷ்மி
0: பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். உங்க பேரை திரும்ப சொல்லுங்க. எனக்கு
2: லக்ஷ்மி.
0: லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.

0: கொழும்புல எங்கம்மா இருக்கீங்க நீங்க?
1: லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: நம்ம கையில எதுவுமே இல்லாமா அண்ணா, ஒரு பட்டனை மட்டும் தான் தட்டுவேன்.
1: என்றோ ஒரு நாள் மீண்டும் நீ வருவாய் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஐ மிஸ் யூ.
0: ஆஹா, யாருக்காய் இந்த கவிதை?
1: அன்பு கணவருக்கா.
0: அன்பு கணவர் எங்க போயிட்டார் உங்களை விட்டு? ஒரு பாடல் தருகிறேன்.
1: அனைவருக்காகவும்
0: கேட்கலாமா? நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்காய்
1: நன்றி. நன்றி.
0: அடுத்தும் ஒரு காதல் பாடல். இந்த இரவுகள் எதை தேடி செல்லும்? நாள் முழுவதும் இருக்கும் வேலைகளையும் இல்லாத வேலைகளையும் நாம் தலையில் சுமந்து கொண்டு இந்த நாளை எப்படியாவது கடத்தி விட வேண்டும் என்று வேகமாய் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த முட்டாள் மனதுக்கு புரிவதில்லை, இரவென்றொன்று வரும், நிலவென்றொன்று வரும். அந்த நேரத்தில் இந்த நினைவுகள் நம்மை சோகத்தில் மூழ்கடிக்கும் அப்படின்னு. அப்படியான பொழுதுகளை மனதுகளை மினவாக லேசாக்கி கரையாமல் கடந்து செல்ல வைப்பதுதான் இந்த இசை இந்த இரவு நேரத்தில். தொடர்ந்து மலையுங்கள், கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்கள் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்க சங்கர். அழகிய காதல் பாடல்களும் அந்த பாடல்கள் சுமந்து வரும் கனமான நினைவுகளோடு இந்த இரவு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-2-775-0001 அல்லது 0312-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கு போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விருப்பங்களையும் உங்களோட உணர்வுகளையும் பதிவிடுங்க. நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். இப்பொழுது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம், யார் இது? வானொலி பெட்டியின் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கே. சரி, திரும்ப உங்க பேர் சொல்லுங்க. ஆட்டோ விஸ்வநாத். ஏன்னா உங்களோட பேர் பல முறை நீங்க சேர்த்து சொல்லிடுறீங்களா, என்னால உங்க பேரை தனியா எடுத்து பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல, அதனாலதான்
1: கேட்டேன்.
0: நீங்க எனக்கு பேசிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இன்னைக்கு நான் பிரிச்சு உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். சரியா, ஊருக்குள்ள நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் அப்படியா?
1: நன்றி.
0: அடுத்த ஒரு பாடல் இருக்கு விஸ்வநாத், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: பாடல் கேட்க சார்,
0: நன்றி ஏற்படுத்தியதற்கு.
1: நன்றி. வணக்கம் சார. நன்றி சார.
0: நன்றி. வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருத்தங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் குஞ்சிபவர்ந்து ரஷீதாகான்.
0: உங்க பேர் திரும்ப இருக்கு சொல்லுங்கம்மா.
2: குஞ்சிபவர்ந்து ரஷீதாகான்.
0: ரஷீதாகான் தா?
2: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்ல சுகமா இருக்கு.
0: குஞ்சிபவர்ந்து
2: நீங்க சுகமா இருக்கீங்க?
0: ஆ, நானும் நலமாக இருக்கிறேன். குஞ்சிபவர்ல எல்லாம் எப்படி இருக்கு?
2: மலையாக இருக்கிறது.
0: மலையாக இருக்கிறது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே பரபரப்பான ஒரு இடம் இல்லையா புஞ்சுபரல்ல? இப்ப கொஞ்சம் அமைதி ஆகிருச்சு இல்லையா? சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்க?
2: நான் வந்து கைத்தொழில் செய்யறேன்.
0: ஆஹா, அப்படி என்ன கைத்தொழில் செய்றீங்க நீங்க?
2: நான் வந்து சிற்றுண்டி செய்து கடைகளுக்கு போடுவேன்.
0: அப்படியா? காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க இந்த சிற்றுண்டி எல்லாம் செய்யறதுக்கு?
2: 3 மணிக்கு.
0: காலையில எத்தனை மணி வரைக்கும் உங்களோட வேலைகள் எல்லாம் இருக்கும்?
2: 10 மணி வரை
0: இருக்கும். திரும்ப மறுநாள் காலையில் 3 மணியா விடிய?
2: சனிக்கிழமை
0: விடுமுறை.
2: விடுமுறை.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்த எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: நான் போடுற மாதிரியான பாடலா இருந்தா நிச்சயமாக தருவேன். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு
0: கணவருக்கு என்ன பாட்டு? விலங்குலமா? சரி,
2: அது பாடல் வந்து.
0: சரி, நான் உங்களுக்காக அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன்னுமா. நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு.
2: நன்றி.
0: வணக்கம். அடுத்தும் ஒரு அருமையான காதல் பாடல். இந்த பாடலின் நிறைவோடு நாம் அடுத்த மனித அளத்துக்குள்ள நுழைந்திருப்போம். எ எத்தனை எத்தனை சோகங்கள் தான் என் நெஞ்சுக்குள்ளே இருந்த போதும் உன் நினைவுகள் மட்டும்தான் என்னை இன்னும் நகர்த்தி செல்லதடி. நீ இல்லா பொழுதுகளிலும் உன்னை என்ன இரவுகளேது, நித்தம் உன் நினைவுகளோடு என் வாழ்க்கையும் நீ வருவாய் என என் இதயமும்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்க சங்கர். ஒரு மனத்தியாலம் அப்படியே கடந்து நகர்ந்து முடிந்து சென்று விட்டதுன்னு சொல்லலாம். இந்த மனத்தியாலத்தில் இன்னும் எத்தனையோ நினைவுகளை சுமந்த அழகிய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வருவதற்கு. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்த என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம். இப்போவே அலைங்க 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போது அழைப்பில் வருவார். வணக்கம்.
1: ஹை புவன்.
0: ஹை புவன், யார் இது? பாக்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முகத்துக்கு ரன் என்ன செய்றீங்க நீங்க? ஹாஸ்பிடல் வேலை செய்றீங்களா இல்ல ஹாஸ்பிடல் இருக்கீங்களா?
1: ஹாஸ்பிடலுக்கு வந்துறேன்.
0: வடக்கறானே. ஓகே, மே வில ஐ வடதுவா?
1: ஓ நைட் இல்ல.
0: தமிழ் சிந்துல்ட கூட காசை வாகி. மனவாகி சிந்துல்ட கூட காசர். அர்த்தம் புரியுமா? தீரும
1: தன்னோதைக்கு.
0: யாருக்காக இந்த பாட்டெல்லாம் நீங்க கேப்பீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல்? மறுவார்த்தை பேசாதேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, தனுஷ்ட படத்துல? சரி, உங்களுக்காக அந்த பாட்டு தரேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க நீங்க? காவதேக்கத்துக்கு ஒரு கண்ணு இல்லங்க சிந்துவட்ட. நன்றி அழைப்பின் ஏற்படுத்தியதற்கு. காதலுக்கும் இசைக்கும் இனம், மதம், மொழி, பேதம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். சகோதர மொழி சகோதரிக்கு நன்றி சொல்லி இப்போ இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. யார் இது? வாரிப்பொலிலிருந்து நீலமேகம்.
1: தேவி.
0: தேவி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சேரீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன் தேவி. என்ன செய்றீங்க? எப்படி போனது உங்களோட இந்த நாட்கள் எல்லாம்?
1: ஏதோ போயிட்டு இருக்கு.
0: ஏதோ போயிட்டு இருக்கா? ஏன் அப்படி? உங்களோட விஷயங்கள் எல்லாம் கேட்டதும் டக்குன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்ல பாட்டு போடுறீங்கன்னு சொல்லி சமாளிக்கிறது என்ன? சரி பரவாயில்ல. யாருக்காக அடுத்த பாடல் கேட்க போறீங்க நீங்க? சரிம்மா, நீலமேகம் தேவி தானே? நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.
0: நன்றி. சரி, அடுத்ததாக நான் சொன்ன அந்த பாட்டு தான் வரப்போகுது. என்னை நோக்கி பாயும் தோட்டா, பல காதல் இதயங்களை நொறுக்கிய பாடல் இது.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இரவில் எத்தனையோ இதயங்கள் தனிமையில் தவிக்கும். இன்னும் சில இதயங்கள் நம்மை தவிக்க விட்டு சென்றவரை எண்ணி துடிக்கும். இரவு எப்படி ஆயினும் நம் நினைவுகள் எப்படி ஆகினோம், இவையெல்லாம் மறந்து கடந்து போகத்தான் இசை எனும் ஓர் மறந்திருக்கிறது. வாருங்கள், வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா இசையை காதில் வாங்கிக் கொண்டு கைகள் என்னமோ அலைபேசியில் ஃபேஸ்புக் பக்கம்தான் சுத்திட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்களும் வாங்க வசந்தத்தின் பக்கத்திற்கு. அங்கு வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோடது கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவுகளையும் உங்களது உணர்வுகளையும் கூட பகிரலாம். இப்போது அழைப்பில் வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். காலையா இருந்தாலும் மாலையா இருந்தாலும் உங்கள் உற்சாகத்துக்கு ஒரு குறைவு இல்லையா?
1: வசனம் கேட்டாலே அப்படித்தான்.
0: அப்படியா? அப்புறம் இன்றைய நாள் எப்படி போனிச்சு உங்களுக்கு?
1: சந்தோஷமா போச்சு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: இப்பதான் சாப்பிட்டேன், வசந்தத்தோட இருக்கேன்.
0: வசந்தத்தோட இருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: உதயம் படத்துல NHA 4ல யாரோ இவன், யாரோ இவன் என் பூக்களில் பூத்தவன்.
0: என்ன மாதிரியான பாடல் தெரிவா இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கும்.
1: நிச்சயமாக கேட்டுக்கொண்டே இருக்கேன்.
0: சரி, இப்ப சொல்லுங்க, யார் அந்த யாரோ இவன்?
1: அன்பு கணவரான மொஹமட் ஷஹீதுக்காக மட்டும் இந்த பாடல் கேட்கிறேன்.
0: ஆஹா, ஷஹீத் என்ன கேட்டுட்டு தான் இருக்கார பக்கத்துல இருந்து?
1: ஆமா.
0: சரி, அவருக்காக தர யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? வேற யாரையாவது இணைத்துக்க போறீங்களா?
1: இல்ல, அவருக்காக மட்டும் ஸ்பெஷலா கேக்குறேன்.
0: சரி, அவருக்காக மட்டும் கேக்கலாம். நன்றி மும்தாஸ் பேகம் அழைப்பு எடுத்ததுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அவங்களை தொடர்ந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இது? உங்க பேர் தெளிவில்லாம இருக்கு, யார் இது? எப்படி இருக்கீங்க முஸ்கின்? என்ன செய்றீங்க நீங்க? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்குமா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
2: அம்மா,
0: அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அழைப்பினை எடுத்ததற்காய்
2: நன்றி.
0: சரி, அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாடல். மும்தாஸ் பேகம் கேட்ட அந்த பாடல் தன் கணவருக்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாடல் தான் உதயம் NH4 திரைப்படத்தில் இருந்து, நா முத்துக்குமாரின் வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில். ஜிவி மற்றும் சைந்தவி, கணவன் மனைவி முன்னால் இருவரும் இணைந்து பாடுறாங்க இந்த பாடல் உங்களுக்காக. கேளுங்க, கேட்கறதோட அழைப்பினையும் ஏற்படுத்துங்க, என்னோடும் பேசலாம்.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பல இதயங்களில் பல நினைவுகள், அவ் நினைவுகளை நினைவுபடுத்தும் இந்த ஓரிரவு. 1000 உணர்வுகள் இருந்தாலும், ஓர் உயிர் இன்னொரு உயிரை தேடினாலும் இந்த தேடல் என்றும் நிற்கப் போவதில்லை. ஆனாலும் இதயத்தை கொஞ்சம் அமைதியாக்கி நாமும் அதில் இளைப்பாரலாம் அல்லவா? அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? யாரு? சரி, எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? சரி, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? சரி, உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்குமா? யாரெல்லாம் நினைத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, அனைவரும் நினைத்துக்கொள்ளலாம். நன்றி. என்ன பாட்டு? இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் புதிய பாடல்களா தந்துட்டு இருக்கோம். நாளை தினம் உங்களுக்கு அந்த பாடல் நான் தரேன், சரியா? சரி, நன்றி அம்மா அழைப்பு எடுத்ததுக்காக. சரி, அவங்களை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அம்மா, யார் இது? உங்க பேர் திரும்ப சொல்லுங்க. வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா காத்திருக்கிறதுல தப்பு இல்லையே? சரி, எப்படி இருக்கீங்க சசி? நீங்க? நானும் நல்லா இருக்கேன். ரேடியோ பக்கத்துல இருக்கீங்களா என்ன நீங்க?
1: ஆமா அண்ணா, இருக்குது.
0: கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிருவோம்.
1: சரிங்க அண்ணா.
0: சரி, என்ன செய்றீங்க சசி?

0: சொல்லுங்கண்ணா.
1: என்ன செய்யறீங்க நீங்க?
0: நான் வேலை ஒரு 4 மாசமா வேலை இல்ல, வீட்டுல பாக்கேன், ஸ்டேட்ல தான் வேலை.
1: திரும்ப காலையில வேலையா உங்களுக்கு?
0: இல்லண்ணா வேலை இல்லண்ணா, இப்போ 4 மாசமா வீட்டுல தான் இருக்கேன். பிள்ளை படிக்கிறாங்க.
1: பிள்ளைகளுக்காக வீட்டுல இருக்கீங்களா?
0: மகள் ரிஷிகரன்
1: சரி,
0: எனக்கும்
1: மிக்க மகிழ்ச்சி சசி.
0: நன்றி நன்றி.
1: சரி, அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக வர இருக்கு. பாடல் கேளுங்க, தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொட்டகலையிலேருந்து வசந்தம் கேட்டுட்டு இருக்காங்களாம். அப்புறம் ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளி, வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர்களை சேர்த்துருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி நிசார் வந்திருக்காரு, அக்கறைப்பற்று பாப் டெய்லர்லேருந்து. இரவு நேர வணக்கம், ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம். அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பட்டித்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணோய் அப்படின்னு சொல்லி பொத்துவையிலிருந்து பாடகர் ஜியா அவர்கள் வந்திருக்காரு. இனி இரவு நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நன்றி. பேர்வலையிலிருந்து வந்திருக்காரு நம்மளோட நசார். கந்தலாயிலிருந்து கே ஒய்தீன் அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காரு. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டமன்னார் செல்வசந்தனியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளத்திலிருந்து ஃபாயிஸ். என்னுள் உறங்கும் உன் காதலை ராவணன் போல் ரசித்து விட்டேன் அன்பே. எத்தனை போல் எத்தனைக்கிறேன் பெண்ணே, உன்னுள் என் காதல் படராதா என்று அப்படின்னு ஒரு கவிதையும் அவர் சொல்லியிருக்காரு. இரவு வணக்கம், வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அரசு வந்திருக்காங்க. அப்புறம் இரவு நேர வணக்கம் சொல்லி என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இருந்து ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் வந்திருக்காரு. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி அன்பான இரவு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அன்பு கலந்து இரவு நேர வணக்கம் சொல்லி மஸ்கெலியிலிருந்து வந்திருக்காங்க கனகராஜ், ஸ்ரீமுருகன், சிவஜோதி, லோகநாதன், சிவநேசன், கந்தவேல், செல்வரட்னம் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாத்தலையிலிருந்து வாரிப்புல நீலமேகம் தேவி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், சூப்பர் பாடல் தாங்கள் அப்படின்னு சொல்லி பகவந்தலாவிலிருந்து துஷி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம், நான் தேஜா அண்ணா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பாட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி சாமிமலை சிங்காரவத்திலேருந்து டி கே தினேஷ் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி கிண்ணியாலேருந்து மௌரூஃப் நகர் நசூர் வந்திருக்காங்க. இன்னும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து வசந்த நிலாவோடு இணைத்துக் கொள்வோம். நீங்களும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் வாங்க, அங்கே உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம் வசந்த நிலாவில். அதற்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களது தெரிவுகளையும் உங்கள் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைத்துக்கொள்ள நானும் காத்திருக்கிறேன். ராவணன் போல உன்னை ரசித்து விட்டேன் நண்பே அப்படின்னு சொல்லி ஃபாய் சொல்லியிருந்தார் இல்லையா, ஸோ அவருக்காகவும் அவர் காதலுக்காகவும் இந்த பாடல்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழகிய பாடல்களோடு அடுத்து ஒரு மனத்தியாலத்துக்குள் நுழைகிறோம். நேரம் இப்போது சரியாக 11 மணி 1 நிமிடம்.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்கள் சங்கர். இறுதி மனத்தியாலத்துக்குள் நமது வசந்த நிலா ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களோடு அலைப்பாயும் இந்த நெஞ்சோடு எத்தனை நாள் தான் நானும் முன்னையே நீ தவிப்பது. தவிப்புகளை எல்லாம் கொஞ்சம் மாறவிட்டு என் இரவுக்காய் இந்த நிம்மதி தேடி அலைகிறேன். வசந்த நிலாவில் துணையோடு, வசந்த நிலாவின் இசையோடு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும். அதன் கீழே உங்களோட விருப்பங்களையும் கருத்துக்களையும் தெரிவுகளையும் பதிவிடுங்க. இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: உங்க பேரை கேட்டா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு 30 வருஷத்துக்கு மலையாள தாக்கள் அங்க ஒரு சங்கர் சரி பிரதர் இருந்தாரு. அவங்க இந்தியா போயிட்டாரு.
0: அடடா,
1: அப்புறம்
0: இந்த இரவில் ஒரு பாடல் வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: நம்ம வசந்தம் கேட்டிருக்க எல்லா சொந்தங்களுக்கும், நம்மள போல கவலையில இப்படி இருக்கும் உங்களுக்கும் கேட்போம். போனவரை நினைச்சு நீங்க குடுக்குற பாட்டையும் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி தர.
0: நன்றி. சரி, அவர்களை தொடர்ந்து நம்மோடு யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் இந்திகோ.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மாத்தலை.
0: மாத்தலை. முழு மாத்தலைக்கும் உங்களோட ரேடியோ தான் கேக்குதாமே, உண்மையா? சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா?
2: என்ன
0: செய்றீங்க நீங்க?
2: வீட்டுலதான்
0: இருக்கீங்களா? மாத்தலை எப்படி இருக்கு? மலையா இருக்கா? சரிமா. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
2: என்னது?
0: அடுத்த பாட்டுக்காக யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
2: நான், என் அம்மா, என் அக்கா, என் சகோதரங்கள் எல்லாருக்கும்.
0: சரி, எல்லாரையும்
2: சேர்த்துக்கோங்க.
0: சரிமா, நன்றி அழைப்பை ஏற்படுத்தியதற்காக. நம்மளோட இன்னும் ஒருவர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார் இது?
3: அனு.
0: யாரு?
3: அனு.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க பேக்கறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. என்ன செய்றீங்க நீங்க?
3: நான் இல்ல கேட்டீங்க, நான் அப்படியே படுத்து கொண்டிருக்கேன்.
0: சரி, அவரே நினைத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆமா.
0: சரி, இது சிரிப்பதற்கான விஷயம் இல்ல, சிந்திப்பதற்கான விஷயம். சரி, யாருக்கா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தேகம் இல்லாமல் இருக்கட்டும். சரியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காய்?
3: என்னுடைய பாஸ்கர் காதாவும், உங்களுக்காகவும், என் வீட்டில் அனைவருக்காகவும் கேட்கலாம்.
0: சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
3: நன்றி.
0: நன்றி. சரி, அடுத்ததாக ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டே பாட்டுக்கு போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சில நேரங்களில் காதலில் இல்லை உறவுகளிடையே ஏதேனும் தவறு செய்திருப்போம். ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிய நேரத்துக்கு நமக்கு போக முடியாமல் இருக்கலாம், அதனால ஒரு சண்டை வரலாம், அதனால ஒரு பெரிய வரலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான மன்னிப்பை கேட்கவும் மன்னிப்பை வழங்கவும் காத்திருக்கணும். அப்போதான் இந்த உறவுகளும் இந்த உண்மையான அன்பும் நீடித்திருக்கும். அப்படி இருக்கும் அன்புக்கு தான் ஆயுளும் அதிகம். அந்த மாதிரி தவறு செய்த காதலன் காதலியை பார்த்து கவிதையாய் கேட்கும் மன்னிப்பு தான் இந்த பாட்டு. கவிதை அப்படிங்கும்போது வைரமுத்து அவர்கள் வரிகளுக்காக வருகிறார். இசை அப்படிங்கும்போது இந்த பாடலின் இசைக்காக ஏஆர் ரகுமான் வருகிறார். சத்யபிரகாஷ் சிம்மை ஏஆர் ரகுமான் இணைந்து பாடும் ஒரு காதல் காவியம் இது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதினில் எத்தனையோ இதயங்களுக்கு மருந்தாய் இசையோடு நானும் அழைப்பின் ஏற்படுத்துங்க எங்களோட இணைந்து கொள்வதற்கு 0312-775-0003 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும். அதற்கு கீழே உங்களது விருப்ப தெரிவுகளையும் உங்கள் விருப்பங்களையும் பதிவிடலாம். சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்தர.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் எப்படி?
1: சாப்பிட்டேன்னு
0: கேட்க மாட்டேன். ஏழு மணி எட்டு மணிக்கு பிறகு அந்த
1: ஏன்
0: அப்படி?
1: எங்களை அந்த சின்ன பிள்ளைகள், நீங்க சின்னவரா பேசிட்டு இந்த பெரியவர்களை அனைத்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது எனக்கு ரொம்ப
0: பிடிச்சிருக்கு.
1: நிறைய சொந்தங்கள் வந்துருக்கு வராங்க வசந்த நிலாவுக்கு. பழைய நேர்கள் சொந்தங்கள் வரும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படித்தான் தோற பிரதீபன் தோற இதே மாதிரிதான் தோற அப்படியே இருந்து அவரு சொல்லாமலே போயிட்டாரு. அதுக்கு அதனால நான் கொஞ்ச நாள் வராம இருந்தேன்.
0: அப்படியா? இப்ப நான் வந்த பிறகுதான் வரீங்களா திரும்ப?
1: அமைதியா கேக்குற நேரம் தான் இந்த வசந்த
0: நிலா. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாட்டுக்கு?
1: எனக்கு ஒரு பாடலும் வேணும்.
0: இந்த மாதிரி பாட்டா இருந்தா நிச்சயம் தருவேன். என்ன பாட்டு வேணும்
1: உங்களுக்கு? அதே மாதிரிதான் பிரின்ஸ் படத்துல உங்காட்டே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா.
0: யார் இப்ப உங்கள்ட்ட போய் சொல்லி போனது?
1: உண்மைன்னு சொன்னாங்க. அந்த படத்தை பார்க்கக்குள்ள ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இதே அந்த பிரின்ஸ் மாரங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு காலையில முட்டு குடுத்து
0: மாதிரி. சரி, நான் அந்த பாடல் தர்றதுக்கு மீட் செய்யுமா? எல்லாரும் மின்னத்துல கேட்கலாமா? சொல்லுங்க.
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் மோதிர வாரிமையில பாத்துத்துறை அருள்மொழி பத்மாமா மனரங்களை தண்டச்சுமி மற்றது தம்பி ஜாயாதன் ராமாணி ஆட்டோ விஸ்வநாதன் சோமசிறி ஐயா குலரத்னம் ஐயா அம்பாந்தோட்டை ஜெயிலா மன்சூர் மையந்தூர் பக்தி சகோதரனுக்காகவும் சின்ன தம்பிக்காகவும் இன்னும் நம்ம வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும்
0: இடைக்காலங்களின் ராஜாவாக இருக்கும் இளையராஜா, உங்க எல்லாருக்கும் தெரியும் மிக முக்கியமாக நாளைய தினம் செவ்வாய் ராகங்களில் இடைக்கால பாடல்களால் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டிருக்கிறது வசந்தம் வானொலி. அப்படி இருக்கும்போது ராஜா என்றுமே ராஜான்னு தானே நம்ம சொல்லுவோம். காரணம் அவர் தான் ராஜா, அதுதான் காரணமும் கூட. அப்படி இருக்கும்போது ராஜாவின் இசையில் இந்த தலைமுறைக்காய் ஒரு காதல் கீதம் அல்லது காதலின் சோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பாடலை தந்திருக்கிறார் அவர். அந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடல் ஒரு கண் தெரியாத ஒருவர் தன் காதலியை நினைத்து உருகும் ஒரு பாடல். இந்த உருக்கத்தை, இந்த உணர்வை இசையின் வடிவில் நம் இதயங்களோடு இணைக்கிறார். நம்முடைய இளையராஜா அவர்கள்

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் இருக்க போகிறது இன்னும் கொஞ்சம் நேரம்தான். நானும் இந்த வசந்த நிலாவும் சொல்லாத இரவின் சொல்லாத நினைவுகளையும் சொல்ல முடியாத அல்லது சொல்ல மறந்த காதலையும் மனதுக்குள் போட்டு வைத்திருக்கும் எத்தனையோ நெஞ்சங்களை அமைதியாய் இந்த இரவில் உறங்கச் செய்யும் ஒரு பயணம் இது வசந்தத்தின் வசந்த நிலா.

0: அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்தத்தின் வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும், அதன் கீழ் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: இது வணக்கம், மாத்தலை சிவமூர்த்தி.
0: மாத்தலை சிவமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன், நீங்க நல்ல சோமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி போனது?
1: இந்த பொழுது இந்த மாத்தலை முத்துமாரில் தொழில் புரிஞ்சிட்டு வந்து வசந்த லைன் கிடைச்சது
0: அப்படியா? சரி, நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு கேட்க போறீங்க?
1: வெள்ளவத்தை எங்க மகள் அகஸ்திகா, யதுசிகா, அனுஸ்வான், திரகவதி, அதே போல எங்க அம்மா கிருஷ்ணகுமாரி, அப்பா முத்தையா, அதே போல குவைட்ல வாழும் வசந்தி, ஜனா, பவி, நித்யா, எல்லோருக்கும், அதே போல திருச்சிராமலை எங்களை சுற்றியவர்களுக்கும், பஞ்சவர்ணம், நடராஜா, இந்திராணி, அதே போல வசந்த உறவுகளுக்கும், வசந்தியின் அனைவருக்கும் அறிவிப்பாக உங்களுக்கு மாத்திரை முத்துமாரி அறிவுறுத்த வேண்டும்.
0: நன்றி உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும். சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர், யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, ஹாய், என்ன? இரவு நேர வணக்கம்.
0: இரவு நேர வணக்கம். அம்மா, யார் இது? நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சுகம் இல்லைன்னா? நான் என்ன உங்க மேனேஜரா? இருமி காட்டுறீங்க, லீவு தர மாட்டேனா என்ன? சுகம் இல்லை,
2: லீவு கிடைக்கல. சேலத்தான் இப்ப கூட நைட் 9:30 வரக்கல.
0: அப்படியா? காய்ச்சல்னு சொன்னாலும் லீவ் இல்லையா? எத்தனை நாள் போனீங்க காய்ச்சல்னு சொல்லி பொய்யா லீவ் எடுத்திருக்கீங்க?
2: அதான், அப்படி எடுக்கவே இல்லை.
0: அப்படி எடுக்காத உங்களுக்கும் குடுக்கறாங்க இல்லையா? சரி, இப்ப காலையில என்ன டைம் வேலைக்கு போகணும் நீங்க?
2: இங்க இருந்து வீட்டுல இருந்து 7 மணிக்கு
0: கொஞ்ச நாள் நீங்க கேக்காத பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். ஆனா இனிமே கேட்க மாட்டீங்கன்னா கவலைப்படுவீங்க.
2: வேற
0: யாரும் தரல, தொடர்ச்சியா வசந்த நிலா பாடும் நிலா நான் தான்
2: செய்யறேன்.
0: என்ன பாட்டு? இல்ல இல்ல, நீங்க பாடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன பாட்டு?
2: தூங்கிருச்சி
0: பாட்டு உங்களுக்கு நாளைக்கு தாரேன், சரியா? நிச்சயமாக தருகிறேன். இப்போ யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி. பன்னிரண்டு மணிக்கு பேய் தான் சாப்பிடும். நன்றிமா. சரி, அடுத்ததாக ஒரு பாடல். இதுவும் தவறுகள் செய்த பிறகு மன்னிப்பு கேட்பது மிக முக்கிய, உறவுகள் நீடிப்பதற்கு இதுவும் இப்படிப்பட்ட ஒரு பாடல் தான்.

வசந்தத்தின் வசந்த நிலா. இந்த ஓரிரவு எத்தனை இதயங்கள் ஆறுதல் அடைந்திருக்கும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் சுமையாய் நெஞ்சம் கனத்த போது அந்த இதயங்களுக்கு இதமாய் என் பாடல்கள் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெற்று செல்லும் நேரம் இது. இன்றைய தினம் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைத்தவங்க, பேசினவங்க, உரையாடினவங்க எல்லாருக்கும் நன்றிகளும், ஃபேஸ்புக்கின் ஊடாக வந்து இணைந்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற போகும் தருணம் இது. ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்று போகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். நன்றி சொந்தங்களே, அனைவருக்கும் ஒரு இனிய இரவாக மாறட்டும்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நிகழ்ச்சிகளின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடி டக் என்ன கடி டக் என்ன கடி டக் என்ன கடி டக் என்ன கடி டக் என்ன கடி டக் என்ன கடி.

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ, யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

அழகு தமிழில் கரம் பிடித்த உங்கள் வசந்தம் FM காற்றின் நாடு முழுவதும் 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இன்றைய நாள் 2026 ஜூன் மாதம் 9ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய நாள் எல்லா உறவுகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட பிறந்த நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய திருமண பந்தங்களிலும் இணையக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்க 0-1-2-7-5-0-0-3 கதை போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

102.6 அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் இன்றைய நாள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய்மா, அன்பான காலை நேரம் வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சுவான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி வத்தலிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சி உடனிருந்தாங்க. அவரும் கூட சாம்குமார், ஈடம் மற்றும் அன்பான உறவுகளுக்காக விரும்பி பாடல் கேட்டிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய விடியல் அனைத்து உறவுகளுக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலக்கா சண்முகநாதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, இனிய காலை பொழுது வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹட்டன்லிருந்து கலாதேவி நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐயாதுரை, முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா, குகன், சச்சன், அஸ்வினாஸ் ஆகியோரையும் நிகழ்ச்சி அணித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பட்டித்திடலிருந்து கமலஹாசன், யசோதா நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி ஜெகதீஷ் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், நான் வல்லவத்தையிலிருந்து செல்லசாமி பிரபான், மனைவி நிர்மலா, மகள் திலக்ஷானி, மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கனிய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆய் சகோதரி, அன்பான இனி காலை நேர வணக்கம், மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முருகேஷ் தியகல வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM
1: இதே உன்னை தமிழ் என்பதா
0: 102.6

102 தசமாறு 102 தசமிட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துகள் விடியல் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய் ரகங்கள் தரும் விடியல் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப அருமையான இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அளிக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இனி காலநீர வணக்கம் சொல்லி தமோதர கோகுல்நாதித்ய குடும்பத்தினர் வசந்த முருகள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி ஸ்ரீரூபி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க மற்றும் கந்தலாக்கி உவைதி அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் பீகம் பரீனா சர்தார் ஆகியோரையும் நிகழ்ச்சி கொண்டு பாடல் தாரங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி மாவனல்ல நிஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் அக்கா சொல்லி மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலநீர வணக்கம் சொல்லி விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி ரெஜினோட்ல இருந்து ரெஜினோட் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சுபாஷினி நிவேதா மேக்னா டியோன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி ஹாய் அன்பான காலநீர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. வசந்தம் எஃப்எம்மின் விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நானும் நிகழ்ச்சியோடு சகோதரி சொல்லி தமிழ்நாடுலிருந்து முருகேசன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க மற்றும் இணைய காலநீர வணக்கம் சொல்லி இந்துகள் அரசு நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க மற்றும் இனி கால நேர வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர் நசூர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் சொல்லி சந்திவெளி கருணாகரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர் சொல்லி வத்தனிலிருந்து சாரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அளிக்கிறது பாடல்.